முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். மார்னிங் ராகம் only on Mirchi. இது சம ஹாட் Mirchi.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s golden songs அத.
2: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான melodies, என்ன மாதிரியான feelings பா.
3: நீங்களும் கானா 1 rupee trial pack இப்பவே subscribe பண்ணுங்க.

எழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட்டு மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: என்ன
1: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்.
2: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள் மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is Sam Hot Machi. This song is brought to you by V. Together for Tomorrow.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்
4: ஏதுக்கோ வர சொன்னியே எதுக்கு வர சொன்ன
5: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு
4: எதுக்கோ வர
5: டிக்யூ மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட எதுக்கு வரணும் எப்ப வரணும்னு கொஞ்சம் ஷோ பண்றா நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ல 98.3 மிர்ச்சி இது செம ஹாட் மிர்ச்சி
4: 18 பட்டி மக்களும் வந்தாச்சாப்பா அப்புறம் அவருட்டு போச்சு இவருட்டு போச்சு இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணே மியூசிக்கு
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ
4: இந்த கலர்ல மட்டும்தான் நம்ம கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்லி அதே கலர்ல எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கி வச்சிருக்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காலை வணக்கத்தை போட்டு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு ஒன் அண்ட் ஒன்லி மிர்ச்சி டிக்யூ இன்னைக்கு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ண தேவையான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருக்காரு ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட போர் செய்யறாங்க அந்த ராஜாவை தோக்கடிக்கவே முடியல அவ்வளவு பவர்ஃபுல் அவர் அவருக்கு ஒரு உதவியாளர் இருக்காரு சின்ன வயசுல இருந்தே அந்த ராஜா கூடவே இருக்காரு பயங்கர விசுவாசமான ஒரு ஆளு எதிரிகள்லாம் பாக்குறாங்க இந்த ராஜாவை இப்படி தோக்கடிக்க முடியாது குறுக்கு வழியில போலாம் அப்படின்னு அந்த உதவியாளர்கிட்ட போயிட்டு ஐயா நாங்க உங்களுக்கு வந்து நிறைய தங்கம் தரோம் நிறைய வந்து பதவி எல்லாம் தரோம் நீங்க வந்து எப்படி ஷார்ட்கட் அரண்மனைக்கு அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு நீ ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அவர் எல்லாத்தையும் கேட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு நான் ஆல்ரெடி ராஜ வாழ்க்கை தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அடுத்த நாள் காலையில் ராஜாவுக்கு இந்த மேட்டர் எப்படியோ தெரிய வந்துடுது அவர் கூப்பிட்டு கேட்குறாராம் ஏன்ப்பா அவங்க தான் அவளை கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல நீ ஏன்ப்பா தம்பி அதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு அதுக்கு அவர் கேட்டாராம் கரெக்டு தான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருந்தேன் எனக்கு பதவி வந்திருக்கும் யாருக்கும் தெரிஞ்சு வந்திருக்காது ஆனால் யாருமே பார்க்காதப்பவும் ஈஸியாக ஒரு விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நேர்மையாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் வந்து வாழ்க்கையில பெரிய ஆளாவான்னு அந்த உதவியாளர் சொன்னாராம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா
6: கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்
4: முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் லாயலா விசுவாசமா இருந்தரணும் அது மட்டுமே ரொம்ப சாட்டிஸ்பைங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் புரிஞ்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்டடி நிமிர்ச்சி திஸ் ஆம் ஹாட் மிர்ச்சி
2: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம் 90s நாட் அவுட்

0: நிகழ்ச்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
1: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
2: அப்படியா?
1: கேலக்ஸி மார்வல் வந்தாச்சு.
3: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
5: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
6: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.

0: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
2: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
3: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
2: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
3: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
6: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
7: Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பயணம், லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாள். ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவில்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவாள். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பாள். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளயே என்ட்ரி கொடுப்பாள். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பாள். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவாள். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot to machi. Tangam Island Big Box Offer.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கம் அயல் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கம் அயலுக்கு வாங்க. TNC apply.
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. Chennai, get ready for a revolution.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: சரி சரி,
10: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
11: ஜோய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
13: அஞ்சலி அஞ்சலி
14: கண்மணி, அன்போடு காதலி
15: நெஞ்சி நெஞ்சி.
16: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம.

0: இன்னைக்கான டேட்டா பாத்தீங்களா, பயங்கர ஃபேன்சியா இருக்கு.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: எதுக்கு வெயிட் பண்றீங்க, கிழிச்சு விடுங்க கேலண்டர. இன்னைக்கு டேட் பயங்கர ஃபேன்சியா இருக்கு. 5-5, அதாவது May 5, 2026 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கான குட் டைம் 7:30 to 8:30. அப்பா இன்னைக்கு சமையான ராசியார்னா மேஷம் தான். நிறைவன் போட்டிருக்கு. ரொம்ப நாள் பெண்டிங்ல வச்சிருந்த எல்லா வேலையும் தேடி தேடி ஒரு வழியா முடிச்சிருவீங்கப்பா. இன்னைக்கான பாவப்பட்ட ராசியார்னா கடகம் தான். குழப்பம்னு போட்டிருக்கு. ஆபீஸ்க்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு அங்கேயே உட்கார்ந்துருக்க போறீங்க பாருங்க. இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் அவருடைய பிறந்த தினம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த COVID-19 பேண்டமிக் இருந்துச்சுல, அது ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ண டேவும் இன்னைக்குதான். ஐயோ எப்படி எல்லாம் அதை தாண்டி வந்திருக்கோம் பாருங்க. இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நம்ம ஷோல வந்துகிட்டே இருக்கு. எங்கேயும் ஓடாதீங்க. ஸ்டேடியம் நிமிர்ச்சி திஸ்

0: நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல. டாக்டர், உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடினா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடினா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரிஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: பாரம்பரிய மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: மசாலா
1: 20 ரூபாய்.
2: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா.
3: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
7: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
8: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேஜ் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
12: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
11: அதுல என்ன ஸ்பெஷல்?
12: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
11: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
12: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
11: சரி, இப்பவே கிளம்பலாம்.
12: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
13: This summer, choose 5-star safety for your family. Drive the B&CAB 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
14: 98.3 Mirchi.

0: ஒரு கேள்வி கேட்டா எல்லாரும் ஒரே மாதிரியா பதில் சொல்லுவோம். இங்க யோசிங்க.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும், வேற மாதிரி லைஃப்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நிறைய அனுபவங்கள் டிஃபர் ஆகும் ஒவ்வொருத்தருக்குமே. அதனால பதிலும் வந்து வேற வேற மாதிரி தான் வரும். ஏன் இதை கேட்கறேன்னா, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டே என்னானாலும் சரி லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சக்சஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு ஒரு ரெண்டு நாளா யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும். இப்போ ஒருத்தர் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணிருக்காருன்னா, அவர் ஹீரோ ஆகிட்டார்னா அவர் பொறுத்த வரைக்கும் அதான் சக்ஸஸ். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த காரு பங்களா பயங்கரமாக வந்து லாவிஷாக இருக்கணும் அப்படின்ற ஆசை பெருசாக இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னை சுற்றி எப்போவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றது ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சக்ஸஸ்னு நான் பார்க்குறேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்னா என்ன, எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 9176983983 இதான் நம்பரு. கால் மீ ஸ்டெடி நிமிர்ச்சி. திஸ் ஆம் ஹாட் மிர்ச்சி.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ்
1: என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
3: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
4: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனே

0: ஆல் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
1: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
0: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
2: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி வசந்தன்கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: சரி சரி
6: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.

0: ஏப்பாடே கொஞ்சம் தெளிவா பேசிருக்கலாம்ல அண்ணன், பயந்துட்டேன்டா.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: காலையில போன் எடுத்தோடனே மெசேஜ் எல்லாம் திருக்குது, பறக்குது. ஹாப்பி ஆனிவர்சரி வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. நான் கூட என் ஆனிவர்சரியை மறந்துட்டேன் நினைச்சு பயந்துட்டேன். இன்னைக்கு ஆனிவர்சரி தான், ஆனா யாருக்கு தெரியுமா? நம்ம மிர்ச்சிக்கு. எஸ், மிர்ச்சி லான்ச் பண்ண டே இன்னைக்கு May 5. பயங்கர ஸ்பெஷல் பா இந்த டே. உங்களையும் எங்களையும் பல வருஷமா கனெக்ட் பண்ணி வச்சிருக்க இந்த மிர்ச்சிக்கு நானும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நீ அங்க இருந்துட்டே தேங்க்ஸ் சொல்லன்னு கேக்கலாம். பாஷா படத்துல வர மாதிரி தான். ஏய், முதல்ல நான் லிசனர் பா, அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆர்ஜே எல்லாமே. சோ நானும் வந்து மிர்ச்சி கேட்டே வளர்ந்த பையன். சோ இப்போ இந்த சைடு இருந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாருமே மியூசிக் லவர்ஸ். மிர்ச்சியில எப்பவுமே மியூசிக் பயங்கரமா இருக்கும். அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்ஜேஸா இருக்கட்டும், இப்ப இருக்க ஆர்ஜேஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் தான் இருந்துச்சு. மக்களை என்டர்டெயின் பண்ணும், எல்லாரையும் எப்பவும் ஹாப்பியா வச்சுக்கணும், பாசிட்டிவா வச்சுக்கணும்னு. அதை இப்ப மட்டும் இல்ல, மிர்ச்சி எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் நீங்க மிர்ச்சி எப்பவுமே கேட்கிற ஒருத்தர்னா, எதனால மிர்ச்சி பிடிக்கும், எந்த ஷோ உங்களுக்கு மிர்ச்சியில பிடிக்கும்னு 9176983983 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. மிர்ச்சியுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: டே, டிக்கெட் புக் பண்ணனும், படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
2: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
3: வணக்கங்க, படத்தை பத்தி பாத்தீங்கன்னா அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க, நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
4: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
1: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
5: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-ana genuine-ana movie reviews naan ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi. Idhu Sam Hot Mirchi. Turn up.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன, மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டி கியூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மச்சி. மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி கியூ.
3: இந்த வெற்றி, இந்த சக்சஸ்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கும். நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? கதை போமா?
4: கதை போமா?
3: அவங்க பேரை மட்டும் தான் சொன்னாங்க, எதையுமே சொல்ல மாட்டேன்டாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா கூட சிரிக்கிறாங்க. கவிதா மேடம் சொல்லுங்க, சக்சஸ்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது?
5: அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்கனாவே அவங்க சக்சஸ் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 2% தான் அப்படிலாம் நடக்கும்.
3: தாராளமா சொல்லுங்க.
6: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
0: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
0: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா, நல்ல விஷயம்டா.
0: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999445944 கால் பண்ணலாம்.
2: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: சார், ஒரகடத்திலேருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில ஒரு டசன் ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
3: யூஎஸ்லயே ஃபேமஸான கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 டன் 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 34,990 கிடைக்குது.
2: ஓ, ஐ சீ.
3: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 டன் இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
2: அப்போ 10 ஏசி வாங்கினா 2 ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
3: ஆமா மேடம்.
2: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
3: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
2: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ரூபா கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
4: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டிநகர்.
0: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
0: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச். எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர், பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
1: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
6: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944-5944.
7: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தெரிறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
8: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
9: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான். அதுல என்ன ஸ்பெஷல்? செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
8: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
9: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
8: சரி, இப்பவே கிளம்பலாம்.
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
10: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
10: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
10: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
0: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
11: டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
1: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
11: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
1: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
11: ஹாலிடேக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ட்ரெண்ட்ஸ்ல 1499 மேல ஷாப்பிங் பண்ணி உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க. ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன், ட்ரெண்ட்ஸ்.
12: ஹே, என்ன சவுண்ட் இது?
13: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
12: என்ன இடம்?
13: சர்ப்ரைஸ்.
14: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
12: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
14: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
15: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is summer hot Mirchi.
16: ஒவ்வொருத்தருடைய மைண்டுமே வேற வேற மாதிரி வேலை செய்யும், கரெக்டா இல்லையா?
15: Madras Morning with Mirchi DQ.
16: ஸோ சக்சஸ் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கதை போமா,
17: கதை போமா,
16: சாய்குமார் வணக்கம்.
17: வணக்கம். முதலில் ரேடியோ மிர்ச்சிக்கு இன்றைய ஆண்டு விழா வாழ்த்துக்கள். நிஜமாவே ஒரு லிசனரா நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து களமிறங்கி இருக்கீங்க மிர்ச்சி மூலமா. ரொம்ப ஹாப்பி இதை ஷேர் பண்றதுக்கு.
16: எனக்கும் ரொம்ப ஹாப்பி நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணதுக்கு. சாய்குமார் சக்சஸ் அப்படின்னு என்ன சொல்லுங்க?
17: நமக்கு பிடிச்சது நம்ம நினைச்ச நேரத்துல நடக்கிறது தாங்க சக்சஸ்.
16: பா பா பா பா பா, ஒரே வரியிலேயே முடிச்சு விட்டார் பாரு. இது ரொம்ப டீப்பா இருக்கு. நீங்க உட்காந்து யோசிச்சீங்கன்னாதான் சாய்குமார் என்ன சொல்றாரு அப்படிங்கறது வந்து புரியும். தேங்க்யூ சாய்குமார் கால் பண்ணதுக்கு. அண்ட் காலையில வந்து லாயலான லிசனர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் அதுல ஒருத்தர். என்னைய விட நிறைய டேட்டா வந்து சாய்குமாருக்கு தெரியும். சூப்பர். தேங்க்யூ சாய்குமார் கால் பண்ணதுக்கு. நன்றி.
17: தேங்க்யூ தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்.
16: ஸோ இதே மாதிரி நீங்க சக்சஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? 9176983983 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டேடியம் மிர்ச்சி. திஸ் ஆம் ஹாட் மிர்ச்சி.
15: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
18: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசிக்கிறோம். இந்த லைஃப்ல சக்சஸ் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னு கேட்டிருந்தோம். கதைப்போமா?
1: கதைப்போமா.
0: சோ டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்காரு ஸ்ரீகாந்த். கண்டிப்பா டிசைனான ஒரு ஆன்சர் தான் சொல்லுவாரு. சொல்லுங்க ஸ்ரீகாந்த், சக்சஸ்னா உங்களை பொறுத்த வரைக்கும்
2: என்னது? சக்சஸ் அப்படின்றத நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஒரு டாஸ்க் எடுத்திருக்கோம்.
0: ஓகே,
2: ஒரு எய்ம், ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதுக்கான ட்ரை பண்ணி நம்ம ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னாலும் அது ஒரு சக்சஸ் தான்.
0: நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ஆன்சர் இதுதான். இதுக்கப்புறம் யாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ஃபைனஸ்டான ஒரு ஆன்சர் இது. நீ முயற்சி பண்றல, அதுவே சக்சஸ் தான் சொல்லிருக்காரு. இதே மாதிரி நீங்க சக்சஸ்னா எதை சொல்லுவீங்க? 9176938383 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டெடி நம்பர் இது.

0: மாதத்திற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
1: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. Get ready for a revolution.

0: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
1: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
0: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
2: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: King of powerful cooling.
1: 100 ஆண்டுகள், 100 நாட்கள் செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
2: Bima Legacy First 100 days offer.
1: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் பொழுது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
2: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 100,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
1: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
3: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன் வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி. இன்னும் இப்போ கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
4: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
4: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல்ட் வின்னர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
4: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
7: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க? என்ன ப்ராப்ளம்?
8: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
9: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
10: சில பேரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
11: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
10: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
11: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
12: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
13: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
14: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம்பா.

0: என்ன வேணாலும் சொல்லாமான்னு கேக்குறாங்க, என்ன வேணும்னாலும் சொல்லலாம்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: சக்சஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் வச்சிருப்போம், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கதை போமா,
2: கதை போமா.
0: சுமதி மேம் இருக்காங்க, எப்படி இருக்கீங்க சுமதி மேம்?
3: முதல்ல வந்து மிர்ச்சியோட ரசிகை நான், 13 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னோட ஃபேவரட் சேனல் எஃப்எம்னா மிர்ச்சி தான். ஆண்டு விழா இல்லையா இன்னைக்கு, ஹாப்பி ஆனிவர்சரி. நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். நான் எப்பயுமே ரிப்பீட் பண்றது அதே தான், ரொம்ப நல்லா இருக்கு. மிர்ச்சி தான் என்னோட ஃபேவரட், எப்பயும் சொல்லுவேன். மார்னிங் ஷோ மை ஃபேவரட் ஷோ.
0: என்ன பொறுத்த வரைக்கும்
3: பார்த்த சக்சஸ் நான் அடிக்கடி திரும்பி பார்ப்பேன் அதை. அதுக்கப்புறம் எப்பயும் சந்தோஷமாவே இருக்கணும், என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்ப வரைக்கும் நான் ஹாப்பியா இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூடவே இருக்காங்க. அதுதான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ்.
0: அவங்க சொல்லும் போது ஈஸியா இருந்திருக்கலாம், பட் அந்த டிராவல் ரொம்ப பெருசு. தனியாலாம் நான் எல்லாத்தையும் பண்ணேன் இல்ல, இதான் என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னு சொல்லியிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா என்ன? மிர்ச்சி டிக்கு இன்ஸ்டாகிராம்ல இருப்பேன், அங்க வாங்க வந்து ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஸ்டேடியம் மிர்ச்சி, திஸ் அம்பா ஹாட் மிர்ச்சி.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon. There are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
3: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
2: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ரூபீஸ் 1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
4: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர் அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944549444.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
7: என்ன 5G? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
7: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
10: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்ஸ் அஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
11: அட, டூர் போக

0: நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்
1: சார். அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
0: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டையா?
1: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
0: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
2: ஓகே, சோ ரெடி ஃபார் தி இன்டர்வியூ?
3: எஸ் சார்.
2: சோ வேர் டு யூ சீ யுவர்செல்ஃப் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்?
4: Sleeping peacefully in a room with an Onida AC.
2: What? Let's discuss your salary. So how much are you expecting?
4: Sir, 1 rupee.
2: 1 rupee? What do you even get for 1 rupee?
4: Peaceful sleep.
5: Onida AC comes with a 5-year warranty. And you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
6: ninety-eight point three Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
3: In association with
4: Dr. Ortho Ayurvedic Oil and Capsules. Moothu Valikana Pratyega Marundu. Dr. Ortho.
5: ஏதுக்கோ வர சொன்னீங்க, எதுக்கு வர சொன்னேன்?
3: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
5: எதுக்கோ வர.
3: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும் கூட, எதுக்கு வரணும், எப்ப வரணும்னு கொஞ்சம் ஷோ பண்றான். நீங்க மறக்காம ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.
6: நேத்து டே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குமே.
2: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
6: நம்ம ஊருக்குள்ள சம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒண்ணு சொல்ல போறேன். உட்காந்து சும்மா ரிலாக்ஸா கேளுங்கம்மா.
7: டாப் 3 அட் 9.
6: நேத்து போனை கையில் எடுத்தவன் தான், கீழே வைக்கவே இல்லையே. நைட்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கான மூமெண்ட் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடந்திருக்கு. ஸோ புதுசாக வந்து ரூல் பண்ண போகிறேன் அவங்களுக்கு
8: என்னுடைய.
6: நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும். ஜூன் 2nd வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. TNEAonline.org அப்படி இல்லைனா DTE.TN.GOV.IN இந்த வெப்சைட்டில் போயிட்டு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்கம்மா. ஐயோ, இந்த அக்னி நட்சத்திரம் வந்தது அதுமா போட்டு பொழக்கிறான்ப்பா வெயில். நேத்து மீனம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே அதிகபட்சமா 40 degrees தாண்டி வந்து வெயில் அடிச்சிருக்கு. சோ இன்னுமே வந்து வெயில் அடிக்கும். அதே டைம்ல மழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நம்ம சொல்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டடி நிமிர்ச்சி, திஸ் ஆர் ஹாட் மிர்ச்சி. கொஞ்சம் வெயில்ல பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. என்ன
2: மிர்ச்சி ரீவைன்ராகம் 90s நாட் அவுட்.
9: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யால ஏசி வாங்குறோம்.

0: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
0: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
2: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
3: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
4: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டிநகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944-5944.
5: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
6: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
6: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
5: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
6: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
5: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
5: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
7: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
8: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
9: லைட் பில் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, ஆனா ஏசி இல்லாம இருக்கவும் கஷ்டம். சொல்யூஷன், வோல்டாஸ் வர்டிஸ் AIAC. இதோட எனர்ஜி மேனேஜர் உங்களுக்கு எவ்வளவு பவர் யூஸ் ஆகுதுன்னு காட்டும். மேலும் நீங்க உங்க கூலிங் பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், கம்ஃபர்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலே. இந்தியாவின் ஸ்மார்ட் சேவிங் ஏசி, இன்னும் இப்போ கேஷ் பேக் மற்றும் ஈஸி EMIs கூட. விசிட் யுவர் நியரஸ்ட் வோல்டாஸ் ஸ்டோர் டுடே.
10: என்னமா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
10: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
10: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-1343.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: நீங்களும் at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
2: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
3: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் பையனம் லாங் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் லீவை இன்னும் டூ டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுபா. ரிஷபம் நிம்மதி, அக்கௌண்ட்ல கேஷ் இவ்வளவு சேர்ந்தும் செலவில்லையே, எப்படி ஒண்ணு போட்டுட்டேன்னு சொல்லுவேல். மிதுனம் யோசனை, லைஃப் பார்ட்னரோட பர்த்டே வந்திருக்கும், என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க ஹாப்பியா வாங்கன்னு ரொம்ப யோசிப்பல். கடகம் தாமதம், எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் கரெக்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மண்டபம் கேட்டு மூடுறப்பதான் உள்ளேயே என்ட்ரி கொடுப்பல். சிம்மம் ஆர்வம், படம் பார்க்காமலே படம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பல். கண்ணி பெருமை, உன் பையன் கோளாறு பண்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி ரொம்ப பெருமைப்படுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
3: உன் பையனுக்கா?
2: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
3: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
2: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
3: அப்படியா, நல்ல விஷயம்டா.
2: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9944-5944 கால் பண்ணலாம்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
1: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
2: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944-5944.
3: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
4: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
3: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
4: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
3: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
7: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்ஸ் ஆஃப், அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃப்.

0: மத்த டீம் ஆடும்போது ஆப்போசிட் டீம் கூட தான் பிரச்சனை இருக்கும், ஆனா இந்த டீம் ஆடும்போது சொந்த டீமுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: வேற யாரு, மும்பை தான். சோ அந்த டீமுடைய கேப்டன் ஹர்திக், அவரை நிறைய பேருக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல, அவர் இருந்தாலே ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கும் லக்னோக்கும் மேட்ச் நடக்குது. நேத்து அந்த மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா இல்ல. சோ கேப்டன்சி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான். சோ இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது மும்பை தான். பவுலிங் சூஸ் பண்ணாங்க, லக்னோ இறங்கி சம அடி அடிச்சாங்க, 228 20 ஓவருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய ஸ்கோரு. மும்பை என்ன பண்ணுவாங்கன்னு என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, ஏன்னா அந்த டீம் எப்ப எப்படி ஆடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா நேத்து ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, வந்தாருங்க நம்ம ரோஹித் சர்மா. அவர் தான் ஹிட்மேன் ஆச்சே, 7-6 4-4 44 பால்ல 84 ரன் அடிச்சு கொடுத்தாரு. சரியான அடி. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் ஸ்வயின் மேல ஏறிடுச்சு. ஈஸியா 8 பால் மீதி இருக்கும் போது 6 விக்கெட் வித்தியாசத்துல மும்பை டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சு விட்டாங்கப்பா. ஹர்திக் பாண்டியா இல்லைனா ஜெயிச்சிருவோன்னு சொல்லாம சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? 9176983983 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஸ்டேடியம் மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மிர்ச்சி. இருந்தாலும் அந்த மனுஷன் கொஞ்சம் பாவம் இல்ல.
1: This Mirchi match review is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.

0: நர்ஸ்
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர் உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க
0: என்ன ப்ராப்ளம்
1: ஃபீவரா மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்
0: வாங்க சார் உங்களுக்கு என்ன பண்ணுது
2: டாக்டர் கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது V16 னு கேக்குது கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்
0: ஓஹோ உங்களுக்கு எப்படி
3: டாக்டர் கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்
0: சோ சேட் உனக்கு எப்படிப்பா
4: டாக்டர் வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்
2: சரிதான் இது சாதா ஃபீவர் இல்ல கிரிக்கெட் ஃபீவர் இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான் அது வரைக்கும் நடக்க போற மேட்ச பாருங்க அப்புறம் மெர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க
1: நான் தான் இருக்கேன்ல
2: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே அது உண்மையாவா
0: ஆமா நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன் அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க
2: பிபி டயபெட்டிஸ் ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம் இன்ஃபுளுசா நியூமோகோக்கல் ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது இங்க ஜெரியாட்டிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ் வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ரூபீஸ் 1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்
5: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன் டி நகர் அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944 5944
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது சென்னை get ready for a revolution
7: பாரம்பரியம் மாறல நம்பிக்கை மாறல ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம் அதே நம்பிக்கை அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே என்ன சென்னை பார்த்தாச்சா
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது
9: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே
2: என்ன 5G-ஆ அது என்ன புதுசா
9: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய் 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய் 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய் 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில் கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்
2: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச்
10: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் கால் 7200 13431 சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்
2: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது
9: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G

0: என்ன 5G? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
2: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
4: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
3: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
5: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
6: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
5: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
6: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
7: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
8: Okay, so, ready for the interview?
9: Yes, sir.
8: So, where do you see yourself in next 5 years?
10: Sleeping peacefully in a room with an Onida AC.
8: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
10: Sir, 1 rupee.
8: 1 rupee? What do you even get for 1 rupee?
10: Peaceful sleep.
11: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
12: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
13: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
14: இவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம ஊர்ல அப்பப்ப மழை பெய்யுது, என்ன காரணம் தெரியுமா?
15: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
14: ஒடிசால ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் கேப் ஏறி போய் வீட்டுல இறங்குறாரு. அந்த கேப் அண்ணாக்கு போன்லயே வந்து பேமெண்ட்டை முடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஆள் யாருக்கோ 10,000 பணம் அனுப்பணும் அனுப்பிடுறாரு. ஆனா தப்பா அந்த கேப் டிரைவர் அண்ணாக்கே அனுப்பிடுறாரு, ஏன்னா ரெண்டு பேருடைய பேருமே வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கு. அவரும் எதோ ட்ரை பண்றாரு, அவரை ட்ராக் பண்ணவே முடியல. அவ்வளவுதான், பணம் போயிருச்சு, 10,000 எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சு இவரும் ஃப்ரீயா விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கால் பண்ணி, சார் ஒரு கேப் டிரைவர் அண்ணா வந்தாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10,000 எனக்கு அனுப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இவருக்கு பயங்கர ஷாக்கு.
16: உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
14: என்னடா இது, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சைபர் குற்றங்கள்லாம் அதிகமாகுது, காசெல்லாம் அடிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படி நேர்மையான ஒரு ஆளான்னு பயங்கரமா பாராட்டி சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ புரியுதா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஏன் அப்பப்போ மழை பெய்யுதுன்னு? இந்த மாதிரி நல்ல மனுஷங்க நம்ம ஊரில் இருக்கதான் ஏன் செய்கிறாங்க? இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டெடி நிமிர்ச்சி திசா.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and the cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
6: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
5: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
7: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944-5944.
8: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
9: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
10: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
9: ஹே, என்ன சவுண்ட் இது?
11: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
9: என்ன இடம்?
11: சர்ப்ரைஸ்.
12: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
9: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
12: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
5: நாளைக்கு நான்
6: வரமாட்டேன்பாக்கம்
5: இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9944-5944 கால் பண்ணலாம். என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
0: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
5: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
0: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
5: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
14: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
15: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
16: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேர்சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
17: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
18: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
17: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
18: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
19: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.

0: king of powerful cooling. This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
1: மதுரை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: அப்பாடா இப்பதான் அந்த பாசிட்டிவ் வைப்ஸே வருது.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: நம்ம சூர்யா சாருடைய கருப்பு படம் ரொம்ப நாள் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அந்த படம் வரப்போகுது, அதெல்லாம் ஓகேப்பா. எப்போ அந்த படத்துடைய ட்ரெய்லர் வரும்னு கேட்டிங்கன்னா விரைவில், மிக விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்துடைய சென்சார் வேலைகளும் முடிஞ்சிருச்சு. ஸோ சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக வரப்போகுது. அப்புறம் அன்பான ஃபேன்ஸ் ஒரே ஜாலி தான் போல இருக்கே. அண்ட் நம்ம எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் டியூட் படத்துடைய டிரெக்டர் கீர்த்தி சுரன் கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துடைய ஷூட் வந்து ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அரசல் புரசலா வெளியே பேசிக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாலியான படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எஸ்டிஆர் அப்படி பார்க்கணும்னு தான் ஆசைப்பா. இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நம்ம ஷோல பேச போறோம். ஸ்டேடியம் மிர்ச்சி, திஸ் ஆர் மஹோட மிர்ச்சி.
1: Ghana's most popular song only on Mirchi is Summer Hot

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
2: அதே ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன், அதுக்கமா 10 வரைக்கும் தானே எண்ணுவாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்?
3: வாழ்க்கையில
4: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
5: ஏதே 20
6: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 only on 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. Turn up the radio.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: I am the danger.
2: Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. Madras Morning with Mirchi DQ. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
3: சார் சுத்துது சார், தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துதே.
2: Madras Morning with Mirchi DQ.
3: வெயிலா இருக்கும் நினைச்சிருப்பீங்க, அதான் கிடையாது. இந்த 10th 12th எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, அதெல்லாம் வேணாம். அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம கூட எஜுகேஷன் அண்ட் கெரியர் கன்சல்டன்ட் புவனேஸ்வரி மேம் இருக்காங்க. பேசுவோமா?
2: Mirchi Expert Junction.
3: ஹலோ மேம், வணக்கம். ஸோ 10th 12th படிச்சதுக்கு அப்புறம் எதை நோக்கி போறது கரெக்டா இருக்கும்?
4: வணக்கம். 10+2க்கு அப்புறமா என்ன படிக்கலாம் அந்த சீரியஸ்ல, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 10th முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த குரூப் செலெக்ஷன் அகாடமிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா ஐ எம் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கேட்டகரி பசங்களுக்கு. நீங்கள் இவங்களை திரும்பவும் பப்ளிக் எக்ஸாம் எழுத வச்சிங்கன்னா மே ஆர் மே நாட் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களோட படிப்பு டிஸ்கன்யூ ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கும் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா, யூ கேன் சஜஸ்ட் தெம் பாலிடெக்னிக் டிப்ளமோ விச் இஸ் நாட் மச் அகடமிக். இது எப்படின்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ். இது 3 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ். நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸே இதுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க நிறைய கோர்சஸ். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் அவங்கள சேர்த்து விட்டு அவங்களோட 3 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ண வச்சிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
3: இதெல்லாம் மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸ்டடி யூனிவர்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட்ராகம் 90's not out.
5: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
3: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
3: வெறும் 6 inch ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
2: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
3: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
2: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
3: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
5: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
4: எதை?
5: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
4: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
5: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
7: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
8: அப்படியா?
7: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
9: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
10: இப்பவும் 3 months காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
7: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
11: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
13: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்களேன்.
14: சார், அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
13: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டயா?
14: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க,
15: குளிர்ச்சி.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
17: சரி சரி.
7: ஹே, என்ன சவுண்ட் இது?
18: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
7: என்ன இடம்?
18: சர்ப்ரைஸ்.
19: பிரசன்டிங் பிரக்யா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
7: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
19: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
20: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
21: Only on 98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: மும்பைக்கும் லக்னோக்கும் நேற்று மேட்ச் நடக்குது. மும்பை டீம்ல வந்து ஓபனிங் இறங்கின ரயன் ரிக்கல்டன் வந்து பாத்தீங்கன்னா சம்மாடி அடிச்சாருங்க, 8-6, 6-4 வெறும் 32 பால்ல 83 ரன். சோ இதுதான் மும்பை டீமுடைய சக்சஸ்க்கு மெயின் ரீசன் அமைஞ்சது. சோ அதனால அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்.
1: திஸ் மிர்ச்சி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இஸ் கோ-பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
2: அனைவருக்கும் வணக்கம். துல்டாம் அடிக்ஷன். வேலைக்கு நடுவுல ரீல்ஸ் பாப்பன்னு பார்த்தா நீ ரீல்ஸுக்கு நடுவுலதான் அப்பப்ப வேலையே பாப்பேன். விருட்சி கோரிக்கை. இன்ஸ்டால ஜிலோவா யாராவது ஒரு போட்டோ போட்டா உடனே இட்ஸ் பீன் சோ லாங், when shall we meet னு மெசேஜ் போடுவாங்க. தனுசு அதிர்ச்சி. உன் மொபைல ஓபன் பண்ணி வேற யார் கைக்குன்னா அது போச்சுன்னா ஷாக்லயே இருப்பேன். மகரம் கௌரவம். பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னு கேட்டா இன்டர்நேஷனல்ன்றத மட்டும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். கும்பம் நிம்மதி. பிளாட்லயே சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிட்ஸ் அதுல போட்டு நீ வீட்டுல உட்காந்து டிவி பாப்ப. மீனம் லாபம். ஊர் லேண்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது பெரிய பில்டர் பிளாட் வரும், சோ ஊர் லேண்ட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.
3: Only on Mirchi. It is summer hot to machi.
4: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, Beyond Borders.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s golden songs தான்.
7: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம Gaana appல best of 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான melodies, என்ன மாதிரியான feelings பா.
8: நீங்களும் Gaana 1 rupee trial pack இப்பவே subscribe பண்ணுங்க.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
12: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
14: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: சரி சரி.
16: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
18: அண்ணா, டூர் போக ஏதாவது நல்ல ஸ்பாட் சொல்லுங்க
19: சார். அப்படியே முன்னாடி லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
18: யோ, நான் ஹாலிடேக்கு போக இடம் கேட்டியா?
19: ஓ அப்படியா, அப்போ அப்படியே முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க, அங்கதான் இருக்கு ட்ரெண்ட்ஸ்.
18: ஹாலிடே போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
10: ஹே, என்ன சவுண்ட் இது?
20: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
10: என்ன இடம்?
20: சர்ப்ரைஸ்.
21: பிரசன்டிங் பிரக்யா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
10: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
21: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப் நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
0: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்க போலாம்?
1: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
0: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
1: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
0: சரி, இப்பவே கிளம்பலாம்.
1: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
22: மதுரையை பத்தி பேச விஷாலு சசிகுமார் இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு நம்ம ஹிப்பா பாதி என்ன? மெட்ராஸுக்காக இந்த மிர்ச்சி டிக்யூ தானே பேசியாகணும். கேளுங்க மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
23: ஷபா, இப்பவே கண்ண கட்டுதே.
24: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
23: ஆமாங்க, வெளியே தலகாட்ட முடியல, எங்க போனாலும் வெயில் அடிக்குது, வண்டியும் ஓட்ட முடியல, நடக்கவும் முடியல. எப்படா ஆஃபீஸ்க்குள்ள போய் உட்காருவோம், ஏசி ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த காலகட்டத்தில் தேடுறது என்னன்னா சில்லுன்னு காத்து, அது மட்டும்தான். இது ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்துச்சு, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா மிர்ச்சி செம ஆட்னு சொல்லுவேன், இப்பெல்லாம் வாயில வரவே மாட்டேங்குதுன்னு. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஹீட்டை மறந்துடுவேன், வெளியே என்ன இருக்குன்றதுலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள பயங்கர சில்லுன்னு இருக்கும். நேத்து தான் ரியலைஸ் பண்ணேன், என்னுடைய டீம் கூப்பிட்டு போய் காட்டானுங்க, இங்க பார் புது ஏசி, அதுதான் ஓனிடா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கையை வச்சா ஒரே குழுகுழு காத்து, ஜாலியா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுலாம் வந்து ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு நிப்போம்ல, ஆன்னு கத்திட்டு, என்ன ஒரே டிஃபரன்ஸ், ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா அம்மா அடிப்பாங்க, ஆனா இங்க அப்படி யாரும் அடிக்கவே இல்லை. ஃபுல் சில் வைப்ஸ் தான். ஸோ இந்த ஒனிடா பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் அந்த ஹீட்டுன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். இன்னும் பல ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டெடின்னு மிர்ச்சி, இது சொல்ல மாட்டேனே.

0: அண்ணே அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போவோம்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டிக்யூ.
0: எஜுகேஷன் அண்ட் கெரியர் கன்சல்டன்ட் புவனேஸ்வரி மேம் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தோம், கண்டினியூ பண்ணுவாங்க.
1: மிர்ச்சி எக்ஸ்பர்ட் ஜங்ஷன்
0: மேம், பாலிடெக்னிக் டிப்ளமாலாம் இருக்கு இல்லையா, சோ அந்த ரூட்ல போறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: பாலிடெக்னிக் டிப்ளமாலையும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் அவைலபிளா இருக்கு. அகைன் இந்த ஸ்ட்ரீம்ஸ் நீங்க சூஸ் பண்றதுலயும் ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாலிடெக்னிக் டிப்ளமாவை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங், மெரைன் இன்ஜினியரிங், ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இதில் மேக்ஸ் பேப்பர் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீம்ஸே சூஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்து நீங்கள் பிஇ ஆர் பிடெக் போகும்போது அது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து நீங்கள் படிக்கிறதையும் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை ஜாப்னாலும் ஜாபை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வாட் எவர் த ஸ்ட்ரீம் யூ ஆர் சூஸிங், யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் இன் இட்.
0: ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸ் எல்லாம் மேம் தரப்போகிறாங்க. பேசுவோம்.

0: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
1: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
0: ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
1: அப்படியா?
0: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
2: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
3: சில பேர் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
0: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணும்.
3: ஆனா சில பேர் ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
0: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
4: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.

0: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
1: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: அமைதின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நான் பாக்குறேன். சக்சஸ்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கதை போமா,
1: கதை போமா, கதை போமா.
0: முடிஞ்சா நீங்களா சவுண்ட ஏத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா இவங்க ரொம்ப அமைதியா தான் பேசுவாங்க. தேவி மேடம் பரவாயில்லையே, வாய்ஸ் வந்துருச்சு. சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா என்னது மேடம்?
2: ஓகே, சக்சஸ் அப்படின்றது நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு மாதிரி பாக்கலாம். ஸ்கூல் பையனுக்கு மார்க் எடுக்கிறது ஒரு சக்சஸ், வேலை தேடுறவனுக்கு நல்ல சம்பளத்துல வேலைக்கு போறது அது ஒரு சக்சஸ், லவ் பண்றவனுக்கு கல்யாணம் பண்றது சக்சஸ், கல்யாணம் பண்ணவனுக்கு நிம்மதியா வாழ்றது சக்சஸ், ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு சக்சஸ் இருக்கு. கடைசியா நீங்க எங்க வந்து நிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு வேலை சோறு, நிம்மதியான தூக்கம், மத்தவங்கள்ட்ட கையேந்தி காசு கேட்காம நம்மள்ட்ட பண தேவைகள் எல்லாமே நிறைவா இருக்கிறது, படுத்ததும் தூக்கம் வர்றது, என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களா வந்து காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு பார்ட்னர், நம்ம பேரு சொன்னதுமே நாலு பேர் இவங்களா அப்படி மதிக்கிற ஒரு சமுதாயம், இதுதாங்க நம்ம சம்பாதிக்கிறது சக்சஸ்.
0: மேம் நீங்க தனுஷ் ஃபேன் தானே, இவ்வளவு லெந்தியான டயலாக் அவர் கூட படத்துல பேசினது இல்ல மேடம், எப்படி இது? அதாவது எங்கேயுமே திக்கல திணறல, அப்படியே ஃப்ளோவா அடிச்சிட்டீங்க. உங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு காக்கா கத்திட்டு இருந்துச்சு, ஐ திங்க் அதுவும் ஏதோ பேசணும்னு
2: நினைக்கிறேன்.
0: அது என்ன சக்சஸ்க்கு சொல்லுதுன்னு கேட்டு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் மேம் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. சைட்ல ஒரு காக்கா வேற காக்கான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு, அவனும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? உங்கள்ட்ட போன் இருக்காது, கிளம்பி ஆபீஸ் வாங்க, நம்ம ஷோல பேசுவோம். ஸ்டெடின்னு போயிடுச்சு.

0: எதுக்கோ வர சொன்னீங்க, எதுக்கு வர சொன்னேன்?
1: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு,
0: எதுக்கோ வர.
1: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும்னு கூப்பிட்டா எதுக்கு வரணும், எப்ப வரணும்? ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
1: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
0: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
1: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
2: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
3: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: என்றென்றும் உங்கள் சேவையில்.
5: ஏதுக்கோ வர சொன்னியே, எதுக்கு வர சொன்ன?
6: இல்ல மார்னிங் ஆயிடுச்சு.
5: ஏதுக்கோ வர.
6: டேய் டிக்யூ, மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணனும்னு கூப்பிட்டா எதுக்கு வரணும், எப்ப வரணும்? ஷோ பண்றா. நீங்க மறக்காம ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வேணா விளையாட்ட சுத்திட்டு இருந்திருப்போம், ஆனா இப்பெல்லாம் கோல் செட் பண்ணி தானே ஓடுறோம்.
1: மெட்ராஸ் மார்னிங் வித் மிர்ச்சி டி க்யூ.
0: ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் வெற்றினா என்னன்றதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கதை போவோமா?
2: கதை போமா, கதை போமா.
0: ராகவி இருக்காங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: ஹாய், நல்லா இருக்கேன்.
0: உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா என்னது மேடம்?
3: காத்தால இருந்து நைட் தூங்குற வரைக்கும் we have our own routine life, right?
0: ஆமா.
3: அந்த ரொட்டீன் லைஃப்லயும் நமக்கு வந்து ஏதாச்சும் செய்யணும்னு ஆசை இருக்கும், அது குட்டியா கூட இருக்கலாம். இட் டசன்ட் மீன் நம்ம பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணாதான் சக்சஸ் அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளா ஒரு செடி வாங்கி வீட்டுல வைக்கணும்னு நம்ம நினைச்சிருந்துருக்கலாம், பட் அது வாங்க டைம் இல்லாம இருந்திருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வர ஒரு சின்ன சந்தோஷம் கூட என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ்
0: தான்.
3: ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன், I'm a working woman, also mother of two kids. So work-உம் பாத்துக்கிட்டு ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு I'm a passionate soap maker.
0: தெரியுதுல அது இன்னும் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்யூ சோ மச் ராகவி மேம் கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ சோ மச்,
0: நன்றி. சோ பிஸியா இருக்கேன் அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைம்ல குட்டி குட்டி பெண்டிங்கான வேலையெல்லாம் முடிச்சீங்கன்னா அதுவும் சக்சஸ்னு கியூட்டா சொல்லிருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் பேசணும்னு ஆசைதான், ஆனா டைமா பாத்தீங்களா?
4: போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?
0: மீதி கதையெல்லாம் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஜாலி பண்ணுங்க. ஸ்டடி நிமிர்ச்சி, இது சாம ஹாட்டமிச்சி, டேக் கேட்டடா, பாய் பாய்.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Maddie's Matney Show. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
2: Mirchi Rivendragam. 90s Not Out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்ன மாதிரியான மெலடிஸ் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
1: நீங்களும் கானா ஒன் ரிபீட் ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
2: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
3: அட நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
4: If you are dad, I am your bad.
5: எது?
4: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
5: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
6: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
7: என்னப்பா தடாலடியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு அது எப்படி தெரியுமா புரிஞ்சது? நம்ம லைஃப்லயும் நமக்கு நிறைய டைம் இருக்கு, இன்னும் 100 வருஷம் 500 வருஷம் கூட நம்ம இருப்போம். ஆனா அந்த டைம்ல எத்தனை பேருக்கு நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லியிருப்போம், எத்தனை பேர்கிட்ட நம்ம பண்ண தப்புக்கு நம்ம சாரி கேட்டிருப்போம், எத்தனை பேர்கிட்ட நம்மளோட பாசத்தை வெளிக்காட்டியிருப்போம். நம்ம தனித்தனியா இருந்து பழகிட்டோம், தேங்க்யூ சொல்றது கிடையாது, சாரி சொல்றது கிடையாது, இதெல்லாம் எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த டயலாக் எனக்கு பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதை தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மேக் யூஸ் ஆஃப் இட், லைஃப்ல அப்பப்ப யூஸ் பண்ணுங்க. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி தி செம ஹாட் மச்சி.
8: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
9: Only on 98.3 Mirchi, it is Sema

0: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் தேடல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போன உடனே அவங்கள இன்ஸ்டால தேடுவர். விருச்சி மாற்றம் குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போவல். தனுசு முயற்சி 36-34 தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்ப. மகரம் யோசனை என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்ப. கும்பம் துணை சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன். மீனம் திறமை நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டிக்கிட்டேயே விட்டு போடுவேன். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot machi.
2: If you are dad, I am your bad.
3: Yede?
2: Hey, nee padicha headmaster la na school da.
3: Yaarra avana arathukathula show panni elipiyutade.
4: Anna, idike ipdina Maddie's Madly Show 12 to 5 kelunga. Only on Mirchi, it is some hot machi.
5: Varum.

0: வாழ்க்கையில தான் இல்ல, அட்லீஸ்ட் டயலாக்லயாச்சும் இருக்கட்டும். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு நம்மளோட தமிழ் சினிமால இருந்து ஒரு சினிமா டயலாக் ஒன்று நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த டயலாக்கை நான் பிளே பண்ணுவேன், அது என்ன படம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: என்னடா இது, வசனமே புரியல.
0: ஸோ இன்னைக்கு வசனமே புரியல, நம்மளோட மணிரத்னம் சார் அவரோட ஒரு படத்துல இருந்தா ஒரு டயலாக் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பயங்கரமான ரொமான்டிக் படம் அப்படின்னே சொல்லுவேன். டயலாகை பிளே பண்றேன், கேளுங்க.
2: நான் வேற நம்பர் 10 நினைச்சிட்டேன்.
3: பேசலாமா? ஃபோன் பண்ணது தப்பா?
4: சேச்சே, பேசலாமே.
3: தமிழ் கேட்கணும் போல இருந்துச்சு. அவ்வளவுதான் தமிழ் தெரியுமா?
2: இல்ல, தேவாரும் திருவாசும் கூட தெரியும்.
0: யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லுவேன். முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த டைலாக் எந்த படத்துலேருந்து நான் பிளே பண்ணியிருக்கேன், படத்தோட பேரை உங்களுக்கு தெரியுமா? சும்மா தட்டி விடுங்க வாட்ஸ்அப்பில், யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். வாட்ஸ்அப் நம்பர் 9176983983, 91 76 98 3 98 3 அப்படின்ற இந்த நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரம். மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா நீங்களும் கானா ஒன்று பீட்ராயல் பேக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா? ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா ஃபேன்சியா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு. நீயும் கூலா இருப்ப. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
8: This song is brought to you by V, Together for Tomorrow.

ஏய் என்னப்பா என்னப்பா நடக்குது இங்க? மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, பங்காளி வந்துட்டு போன மேட்ச்லயே எலிமினேட் ஆயிட்டாரு. யார பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மும்பை டீம் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பங்காளி போன மேட்ச்ல எலிமினேட் ஆயிட்டாரு, ஆனா நேத்து மேட்ச்ல உயிரை கொடுத்து அடிச்சு ஜெயிக்கிறாங்க. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இன்டென்ட்ட ஒரு 4-5 மேட்சுக்கு முன்னாடி காமிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களாவது போயிருப்பீங்களே அப்படின்னு நல்ல எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. பரவாயில்ல, நீங்களும் எங்க கூடயே வாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. சோ இப்படி இருக்கும் போது பங்காளி ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்கு மேட்ச் சென்னைக்கும் டெல்லிக்கும் தான் இன்னைக்கு மேட்ச் வந்து நடக்க போகுது. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மேட்சுமே டூ ஆர் டை தான். நீங்க வந்து டூ தான் பண்ணணும், டை பண்ணக்கூடாது அப்படின்றத ஆணித்தனமா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மேட்ச்ல மட்டும் தப்பா ஏதாவது நடந்துச்சு அப்புறம் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி லைட்டா வெறி ஆயிருவேன். சோ இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெல்லிக்கும் சென்னைக்கும் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இது தானா, தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இது தானா, ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை.

0: நீங்களும் உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
1: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
2: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது

நீங்க ட்ரைலரை கொடுக்கற வரைக்கும் நாங்க பாட்டை வச்சுதான் வைப் பண்ணணும். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த கருப்பு படத்தோட ட்ரைலர் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. கூடிய சீக்கிரம் அப்படின்னா எப்பன்னு தெரியல, ரிலீஸ் டேட்டுக்கு முந்தன நாள் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. நானும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்தோட ட்ரைலருக்கு. ரீசெண்டாக கூட அந்த படத்தில் வந்து த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் தெரியும் இந்த படத்தில் த்ரிஷா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் கழிச்சு இந்த படத்தில் த்ரிஷா இருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு அட ஆமால அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து அவரோட மியூசிக் வந்துட்டு ஸ்டார்டிங்ல பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவரோட மியூசிக் கரியரே இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல டியூட் ஆல்பம் வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த படத்தோட ஆல்பம் ட்ரெண்டிங்ல இருக்கு. கருப்பு படத்தோட சாங்ஸும் அப்படிதான், மேபி படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி படத்தோட சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ட்ரைலரை விடுங்க பாலாஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் வந்தோன்னா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க தொடர்ந்து கேளுங்க. மிர்ச்சி இது செம் ஹாட் மச்சே.

0: அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்.
1: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
2: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
3: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
4: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
5: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
4: அதுல என்ன ஸ்பெஷல்?
5: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
4: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
5: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
4: சரி, இப்பவே கிளம்பலாம்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
6: If you are dad, I am your bad.
1: எதே?
6: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூலுடா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
7: அண்ணா, இதுக்கே இப்படினா மேரிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மேடிஸ் மேட்னி ஷோ. ஒன்லி ஆன் 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
2: மிர்ச்சி ரவீந்திரகம். 90s not out.
3: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மச்சி.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி. இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களோ மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். வழக்கம் போல இன்னைக்கு வசனமே புரியல, ஒரு சினிமா டயலாக் ஒன்று பிளே பண்ணி அது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்களும் படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒருவேளை அப்ப நீங்க கேட்கல அப்படின்னா இப்ப மறுபடியும் அந்த டயலாக பிளே பண்றேன். படத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க.
1: நான் தான் 16th கேர்ள் ஃப்ரெண்ட்.
2: நான் வேற நம்பர் 10 நினைச்சிட்டேன்.
1: பேசலாமா? ஃபோன் பண்ணது தப்பா?
3: சேச்சே பேசாமே.
0: நித்யா மேனனோட வாய்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ காதல் கண்மணி, அதாவது ஓகே கண்மணி அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஓ காதல் கண்மணி அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தாலும் சரி, கண்மணின்னு சென்ட் பண்ணியிருந்தா கூட சரிங்க, ஆட ஓகேன்னு போட்டிருந்தா கூட சரிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. வேற லெவல். ஸோ வழக்கம் போல கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்கள புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி தி செம்ம ஹாட் மச்சி.
4: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
5: Only on 98.3 Mirchi. It is

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் ரசனை. உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்பாரு. ரிஷபம் பயம். கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்னு யாராவது சொன்னா எங்க எக்ஸ்ப்ளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா? மிதுனம் ஒழுக்கம். ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம். எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம். பத்தாத உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைக்டா இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்புண்டு. கண்ணி கோளாறு. ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறதுதான் எனக்கு பிளஸ்ன்னு நீயே பெருமையா சொல்லிப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot machi.
2: If you are dad, I am your bad.
3: Yeah?
2: Hey, நீ படிச்ச ஹெட்மாஸ்டர் இல்லனா ஸ்கூல் டா.
3: யாரா உன அர தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
4: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, it is some hot machi.

நான் அப்பவே சொன்னேன், நீங்க நம்புனீங்களா? மிர்ச்சில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். நான் அப்பவே சொன்னேன் நீங்க வந்து நம்பல, அப்படிலாம் இல்ல ப்ரோ, அவர் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்க. நான் வழக்கமா நடக்காத ஒரு விஷயம் புதுசா நடக்கும் போதே ஒரு டவுட் ஒன்னு இருக்குன்னு சொன்னேன், அப்போ நீங்க நம்பல. சோ சென்னை டீம் இந்த வருஷம் இப்போ வரைக்கும் தோனி வந்து ஒரு மேட்ச் கூட ஆடல. இதை பத்தி நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கும் போது, நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்கும் போது, நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை படிக்கும் போது ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சென்னை வந்து எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் சீசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்னு பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல எல்லா பழைய பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸ் எல்லா கப்பையும் அடுக்கி வச்சு போட்டோ எல்லாம் எடுத்து குரூப் போட்டோ எடுத்து செம்மையா பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்கூலோட லாஸ்ட் டேல தான் இந்த ஆனுவல் போட்டோ, இந்த கடைசியா குரூப் போட்டோ இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஈவென்ட்டா இது கண்ணில் படுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது, இப்போ வரைக்கும் தோனி விளாட்ல, அது என்ன அப்படி ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது, சைலண்டா ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்றத ரியலைஸ் பண்ணும் போது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கு. பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வர வெயிட் பண்ணுவோம், ஒருவேளை ஒரு மேட்ச் வந்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்குமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, நீங்க ஃபீல் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
8: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
9: அஞ்சலி அஞ்சலி
10: கண்மணி அன்போடு காதல்
9: நெஞ்சி நெஞ்சி மரணை பார்த்த பின்
11: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய்

0: இஃப் யூ ஆர் டேட் ஐ எம் யுவர் பேட். ஏய் நீ படிச்ச ஹெட் மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
1: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே
2: அண்ணா? இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12-5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
3: ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குங்க. மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆபீஸ் கிளம்பி அந்த டிராபிக்ல ஆபீஸ் ரீச் ஆகிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுங்க. ஆபீஸ் வரும்போது எவ்வளவு டிராபிக். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இந்த ஸ்லோ ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நம்ம ஊர் டிராபிக்ல நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன் நம்ம டாப்ல வந்துருவோம். அந்த அளவுக்கு டிராபிக்ல மிதந்து மிதந்து வர வேண்டியதா இருக்கு. இப்படி இருக்கும் போது என் ஆபீஸ்ல ஒருத்தர் எப்பயுமே ஆன் டைமுக்கு வராரு. உள்ள வரும்போது நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வராரு. இவர் எப்படி டிராபிக் ஸ்கிப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நேரம் அவர்கிட்ட போய் கேட்டேன். சார் எப்படி சார் உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் வரது ORR ரூட் தான். அது என்ன ORR ரூட் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சென்னையோட அவுட்டர் ரிங் ரூட் அப்படின்னு சொன்னாரு. டிராபிக் உள்ள புகுந்து வர வேண்டிய வேலைலாம் அவருக்கு கிடையவே கிடையாது, ஏன்னா அவருக்கு டிராபிக்கே கிடையாதா. இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் அம்பத்தூர்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ரோடு தான் ORR. ஃபாக்ஸான், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் இருக்கிறதுனால அந்த ஏரியாவே வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னா. இப்ப சென்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் அங்கிருந்து வர இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா. எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன அப்டேட்னு, நான் தெரிஞ்ச உடனே உங்கள்ட்ட சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.

ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன், இன்னொரு 1000 வாட்டி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மிர்ச்சியில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு டேல வந்துட்டு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேச போறோம். நம்ம பேச போற விஷயம் வந்து கண்டிப்பா கேட்கறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பாட்டு கேட்கறது அப்படின்றது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு ஆக்டிவிட்டியா இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப டல்லா இருக்கும் போது பண்ணுவோம், இல்ல ஜாலியா இருக்கும் போது பண்ணுவோம், ஒரு டிரைவ் போகும்போது பண்ணுவோம், இல்ல பஸ்ல இருக்கும் போது பண்ணுவோம், இல்ல வீட்டில்

0: வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
1: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.

என்னங்க இவ்வளவு வறட்சியா இருக்கு? மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். எப்பா உச்சக்கட்ட வறட்சியா இருக்குங்க. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே நேத்து கவுண்டிங் அண்ட் கவுண்டிங் சம்பந்தப்பட்ட ரிசல்ட், அதை பத்தின ஸ்டேட்டஸ், வீடியோ அப்படின்னு போட்டு ஒரே பாட்டா போட்டு எடிட்டா போட்டு தள்ளுறாங்களே தவிர, அதை தாண்டி வேற எந்த நியூஸும் எந்த மேட்டருமே கண்ணில் படவே மாட்டேங்குதுங்க. நானும் போனை இப்படி தேய்க்கிறேன், அப்படி தேய்க்கிறேன், தலையில வச்சு பாக்குறேன், செங்குத்தா வச்சு பாக்குறேன், எதுவுமே சிக்க மாட்டேங்குது. நேத்துல இருந்து ரீல்ஸ்ல இதோட எடிட், எலெக்ஷன் சம்பந்தம் எடுத்து, அதை பத்தி மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கே தவிர ரொம்ப வறட்சியா இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிறத வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேச போற விஷயத்த ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப கனெக்ட் ஆகுற பாட்டு எது அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஏன் அப்படின்ற காரணத்தையும் சொல்லுங்க. 9169839839178393 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சே.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
2: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் உங்கள் இருதயத்தின் நம்பி.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
1: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
2: If you are dad, I am your bad.
3: Ghana's most popular song, only on Mirchi, it is Sama Hot.

0: 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
1: Maddie's Matinee Show. Only on 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
2: In association with
3: Roopmantra Ayurvedic Cream and Face Wash. இது அழகு பொருள் அல்ல, ஆயுர்வேத மருந்து. Roopmantra.
4: Mirchi Rewind Ragam. 90s Not Out.
5: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்ன கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே அவர்கள் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: வெற்றி
1: தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
7: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
5: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
8: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
9: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
8: அதுல என்ன ஸ்பெஷல்?
9: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
8: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
9: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
8: சரி இப்பவே கிளம்பலாம்.
9: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
10: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி.
11: எனக்கெல்லாம் என்னைக்குமே இந்த ஒரு பாட்டு தாங்க பக்கா ஃபேவரட்டு. மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட RJ மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு டேல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அந்த ஒரு சாங் வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் அந்த பாட்டை கேட்கும்போது ஃபீல் ஆகிற எமோஷன்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். காலையில் எடுத்தோடனே இந்த பாட்டை கேட்பீங்க, இல்லை உங்கள் நாள் ஒரு மாதிரி சோகமாக இருந்தால் அந்த பாட்டை கேட்பீங்க, இல்லை ஜாலியாக இருந்தால் அந்த பாட்டை கேட்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 96 படத்தில் லைஃப் ஆஃப் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி கேர் ஃப்ரீயா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். சோ லைஃப் ஆஃப் ராம் தான் வந்து என்னோட அந்த கோ டு சாங். எப்பனாலும் இந்த பாட்டை கேட்பேன். ஒரு 500 வாட்டி கேட்டிருக்கேன், இன்னொரு 5000 வாட்டி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. சோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பாட்டு என்ன அப்படின்றத காரணத்தோட எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9176983983 9176983 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ ஸ்டே டியூன் வித் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
12: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
13: Only on 98.3 Mirchi. It is Sema Hotamachi.

0: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் தேடல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போனவுன அவங்கள இன்ஸ்டால தேடுவர். விருச்சி மாற்றம் குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போவல். தனுசு முயற்சி 36-34 தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்ப. மகரம் யோசனை என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்ப. கும்பம் துணை சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன். மீனம் திறமை நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டி கிட்டயே விட்டு போடுவே. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is summer hot to machi.
2: மேடி நகி மிர்ச்சி மேடி மேடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி இது

0: இன்னைக்கு எப்படியும் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்னு ரெடி ஆயிரும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு டேல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு பாட்டு என்ன, அதை கேட்கும் போது ரொம்ப அழகான ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும், இல்லை அந்த பாட்டில் ஒரு பயங்கரமான மெமரி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன். அதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பவித்ரா நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்க பவித்ரா, என்ன பாட்டு அது?
1: அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை.
0: பரவாயில்ல, பாட்டை சொல்லுங்க பார்ப்போம்.
1: என்ன
0: காரணம்
1: தெரியல, ரொம்ப குட் ஃபீலா இருக்கும். அவங்க அவங்களோட ட்ரீம் கேர்ல எப்படி நல்லா ட்ரீட் பண்றாங்க, எப்படி எப்படி எல்லாம் ரசிச்சு பாடுறாங்கல்ல அந்த சாங், அது ஒரு தனி வைப்.
0: என்ன ஞாபகம் வரும்?
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கும், வைபா இருக்கும். லைக் நான் லைக் இமேஜின் பண்ணிப்பேன் அந்த சாங்ல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்.
0: சூப்பர். சோ இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு சாங் ஒன்று இருக்கும், அந்த சாங் சுத்தி நிறைய மெமரி இருக்கும், அது ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பாட்டு இருக்கா, கால் பண்ணுங்க 9176983983, 9176983983 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, தி செம ஹாட் மச்சி.
2: This song is brought to you by Veer.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ₹600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ். பா,
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: If you are dad, I am your bad.
0: எதே?
9: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
0: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
8: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: ஒரு ஒரு பாட்டும் சும்மா அற்புதமா செலக்ட் பண்றாங்க. மிர்ச்சில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு சஞ்சய் இருக்காரு. சொல்லுங்க சஞ்சய், உங்களுக்கு அந்த ஃபேவரட்டான அந்த ஒரு பாட்டு என்ன?
1: இளையராஜாவோட பாட்டு செந்தல் வந்து தீண்டும் போது என்ன
0: வண்ணமோ. அடா, கேட்கும் போதே என்னால அந்த பாட்டை வந்து என் காதுல அப்படியே ஒலிக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஏன் அந்த பாட்டு?
1: அது ஒரு பிரீஸ் மாதிரி ப்ரோ. லைக் நீங்க எந்த ஒரு டவுன்ல இருந்தாலும் அந்த பாட்டை போட்டீங்கன்னா லைக் அது கலரோட அவர் அஃபர்மேட் பண்ணிருப்பாரு அந்த பாட்டை. எவ்வளவு ஹார்டா நீங்க ஃபீல் பண்ணினாலும் அந்த சாங் லைட்டா மாத்திரும். அந்த ஒரு பவர் அந்த சாங்குக்கு இருக்குன்னு நான் ரொம்ப நாளா ஃபீல் பண்ணுவேன். டவுன் ஆனதும் அந்த பாட்டு தான் கேட்பேன். அதான் என்னோட ஒரு சாங்.
0: சூப்பர் சூப்பர், நீங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சய், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: தேங்க்யூ ப்ரோ.
0: ரொம்ப அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணாரு அந்த பாட்டு வந்து அவருக்கு என்ன ஃபீல் கொடுக்கும். அது முக்கியமா அந்த பிரீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு பயங்கரமா ரிலேட் ஆச்சு. எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போது அப்படிதான், இப்ப வண்டியில போகும்போது அப்படியே லைட்டா மழை பெய்யற மாதிரி இருக்கும், பட் மழை பெய்யாது, ஆனா சில்லுன்னு ஒரு காத்து நம்ம முகத்துல அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு தென்றல் வந்து தீண்டும் போது பாட்டு எப்பயுமே கொடுக்கும். ஒரு அழகான பாட்டு, ராஜா எப்பயுமே ராஜா தானே. அந்த டிஸ்கஷன் அப்புறம் வச்சுப்போம். இப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கா, கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க 9176983983 அப்படின்ற இந்த நம்பருக்கு. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட்டு மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: அஞ்சலி அஞ்சலி
3: அன்பணி அன்போடு காதல்
2: நெஞ்சி நெஞ்சி
4: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: இஃப் யூ ஆர் டாட், ஐ அம் யுவர் பேட்.
5: எதே
4: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா?
5: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே
6: அண்ணா? இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.

அதுல வலியும் இருக்கு, வேதனையும் இருக்கு, அழகான மெமரிஸும் இருக்கு. மிர்ச்சியில மேடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். எப்பா அந்த சாங்ஸ், இந்த பாட்டு கேட்கும் போது வர ஃபீல் இருக்கு தெரியுமா, அது உண்மையிலே வேற லெவல். நல்லா மழை பெய்யுது அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அப்படியே மழைக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து கேட்கணும்னு தோணும். எங்கேயாவது ரைடு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறோம் அப்படின்னா சாங்ஸ் கேட்கணும்னு தோணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சாங் போதும். நம்மளோட எக்ஸ் லவர் இல்லை நம்மளோட ஒய்ஃபு, நம்ம பார்ட்னர், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அவங்களோட ஞாபகம் நம்ம மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகத்தோடு அழுகும் போதும் அந்த அழுகையை ட்ரிகர் பண்ணுறதோ ஒரு பாட்டாக தான் இருக்கும். நம்ம அப்பா அம்மா பத்தின பாட்டை கேட்கும் போது அவங்க கூட இருந்தாலும் அவங்கள மிஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்கள விட்டு தள்ளி இருக்கும் போது ரொம்ப மிஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பாட்டால எல்லாமே பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான விஷயம் தான் சாங்ஸ். அந்த அளவுக்கு இசை வந்து நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே ரொம்ப மிக்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, இந்த பாட்டுல எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கு, என் ஃபர்ஸ்ட் லவரும் நானும் இந்த பாட்டை கேட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான மெமரியா கூட இருக்கலாம், எந்த மெமரியா வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பாட்டு என்ன ஏன் அப்படின்ற அந்த காரணத்தை 9176983 91 76 98 3 98 3 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தட்டி விடுங்க. இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
1: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
2: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
3: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
4: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
5: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மேடிஸ் மேட்னி ஷோ. ஒன்லி ஆன் 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
2: மிர்ச்சி ரிவைண்ட்ராகம். 90's not out.
3: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலாம் ஏசி வாங்குறோம்.

0: 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியூ என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
7: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
2: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
8: If you are dad, I am your bad.
7: எதே?
8: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா.
7: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
9: அண்ணா, இதுக்கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
10: ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா இருக்குமோ? மச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்துட்டு இந்த மேயாதமான் இந்த படம்லாம் வந்து டைரக்ட் பண்ணார் இல்லையா, ரத்னகுமார். இவர் வந்து அவரோட அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது May 8 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி நானே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். 29 அப்படின்றதான் இந்த படத்தோட பேர். அதாவது இன்டர்நெட்லாம் வரத்துக்கு முன்னாடி, இந்த ஆன்லைனில் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து அப்படி சொல்லி தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விது. இவரை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த ஜிகர்தண்டா XXX படத்தில் சட்டானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அண்ட் ரெட்ரோ படத்தில் வந்து வில்லனாக வந்திருப்பாரு. அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவா நடிக்கிறாரு. ரொம்ப ஒரு நல்ல ஆக்டர், நல்ல பெர்ஃபார்மரும் கூட. ஸோ இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு May 8 வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. படமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். ஏன்னா ரத்னகுமாரோட மேயாதமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
11: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
0: Only on 98.3 Mirchi. It is summer hot.

0: இருக்கும் வணக்கம் துள்ளாம் தேடல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போனவுன்னா அவங்கள இன்ஸ்டால தேடுவல் விருட்சி மாற்றம் குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போவல் தனுசு முயற்சி 36 to 34 தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்பல் மகரம் யோசனை என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்பல் கும்பம் துணை சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவல் மீனம் திறமை நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டி கிட்டயே விட்டு போடுவல் நன்றி வணக்கம்
1: Only on Mirchi, it is some hot machi.
2: If you are dad, I am your bad.
3: Yede?
2: Hey, nee padicha headmaster la na school da.
3: Yaarra avana arathukathula show panni elipittade?
4: Anna, idike ipdina Mad is Madni show 12 to 5 kelunga. Only on Mirchi, it is some hot machi.

வேணாம்பா வேணாம்பா, அந்த பாட்டெல்லாம் கேட்டா அண்ணன் உடஞ்சு போயிருவோம்பா. விமர்சில மேடிஸ் மேட்டி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு டேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாட்டை சுற்றி ஒரு மெமரி ஒன்று இருக்கும், அந்த பாட்டு மேலே பயங்கரமான எமோஷனல் வேல்யூ ஒன்று இருக்கும். அந்த ஒரு பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் ஒரு சில பாட்டை கேட்டாலே போதும், இல்லை அந்த ஒரு சில பாட்டோட மியூசிக்கை கேட்டாலே போதும், நம்ம அப்படியே உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களை எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி, உங்களை எமோஷ்னலாக உடஞ்சி போக வைக்கிற மாதிரி, உங்களை அழுக வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். அந்த பாட்டு என்னன்றதை சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு பாட்டை கேட்டு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே காமன். ஆனால் ஒரு பாட்டை கேட்டு அழுகிறது அப்படின்ற அந்த ஒரு எமோஷன் இருக்கு தெரியுமா, அது உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு எமோஷன். அப்படி உங்களை அழுக வைக்கிற அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி கிலோ ஒரு கோடு மாணிக் மேடி, மிர்ச்சி கிலோ ஒரு கோடு MANIKMADDY அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அங்க வந்து ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, என்ன பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. This song is brought to you by V.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமுக்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
10: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: மாடி நகி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட்டு மச்சி.

உங்க வீட்டுல இருக்கிற ஃபேமிலியோட குட்டீஸோட இந்த படத்தை பாருங்க. மிர்ச்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேமிலியா உட்காந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து அனிமேஷன் படம் மாதிரி இந்த பொம்மை படம் மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்வாப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இந்த படம் நேற்று நான் உட்காந்து பார்த்தேன். ஏன்டா உன் வயசு என்ன, நீ ஏன்டா அந்த படத்தை பார்த்தேன்னு கேட்குறீங்களா? உண்மையிலேயே சொல்றேன், வாழ்க்கையில் இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் மறக்கணும்னா ஒரு அனிமேஷன் படத்தை போட்டு பாருங்க. அதுல இருக்க டயலாக்ஸ் அப்படியே ஃபீல் குட்டா போயிட்டு இருக்குங்க, எந்த டென்ஷனும் இல்லாம படப்படம்லாம் இல்லாம போகும். இந்த படத்துல வந்து ஒரு ரெண்டு அனிமலுங்க, இந்த ரெண்டு அனிமலும் ஒருத்தர் உடம்பு மாதிரி புகுந்துடுறாங்க, இந்த கூடு விட்டு கூடு பாயற மாதிரின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கும் போது அந்த காட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, நல்ல அனிமல்ஸ் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். படத்தோட பேர் வந்து ஸ்வாப்டு, நெட்ஃபிளிக்ஸில் இருக்கு தமிழ் டப்பிங்கோட. சும்மா பாருங்க, குழந்தைங்களோட ஜாலியாக இருக்கும், குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சரியா, இப்போ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் எம் ஹாட் மச்சி.

அடடா, நாளைக்கு நினைச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மிர்ச்சியில மேடிஸ் மேட்டின் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். பொதுவாக அடுத்த நாள் நினச்சி இன்றைக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான் மிர்ச்சி அண்ட் ஹோண்டாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து நாளைக்கு நடக்க போது இதில் வந்து ஏகப்பட்ட கான்வர்சேஷன், ஸ்டோரிஸு, மெமரிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க போதுங்க. ஒரு ட்ரிப் டவுன் த மெமரி லைன் அப்படின்ற மாதிரி இருக்க போது, ஏன்னா ஹோண்டாய் வந்து அவங்களோட 30 இயர்ஸை வந்து இந்தியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்படி இருக்கும் போது நாளைக்கு டேல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒன்னொன்னா நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம், ஒன்னொன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து கேட்கணும் மிர்ச்சி திஸ் ஆட்டோமச்சே.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-ana genuine-ana movie reviews naan ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: Aanalum na rombave miss pandren.
6: ஜோயாலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
7: ஜோயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: மாடி நஹி மிர்ச்சி மாடி மாடி ஸ்மார்ட் நீ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி.

இன்னைக்கு ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்குல்ல. மெர்சில மேடிஸ் மேட்னி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜே மேடி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, நாளில் வந்து ஒரு சுவாரஸ்யம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா நேற்று வந்துட்டு அப்படியே உள்ள அங்கே வெளியே ஃபோனில் அப்படின்னு சொல்லி படப்படன்னு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கே எப்படி இந்த தொகுதி அந்த தொகுதி அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். ஒட்டுமொத்த பேரும் எல்லாரும் உட்காந்து ஃபோனை போட்டு பங்காளி மாப்பிள்ளை அங்கே பத்தியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துட்டு இன்றைக்கி அப்படியே ஏதோ புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. பெருசாக நாட்டில் நடப்பும் எதுவும் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி வறட்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வர நாட்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, லைஃப்பில் எந்த மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க, நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க, நிறைய மஜா பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம்ம ஹாட் மச்சி. டடா மச்சி, பை பை மச்சி.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakra maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க? என்ன ப்ராப்ளம்?
6: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
7: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
8: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
9: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
10: இஃப் யூ ஆர் டாட், ஐ அம் யுவர் பேட்.
11: ஏதே
10: ஏய், நீ படிச்ச ஹெட்மாஸ்டர்ல நான் ஸ்கூல்டா?
11: யாரா உன அரை தூக்கத்துல ஷோ பண்ண எழுப்பி விட்டதே?
12: அண்ணா, இது கே இப்படினா மேடிஸ் மேட்னி ஷோ 12 to 5 கேளுங்க. ஒன்லி ஆன் மிர்ச்சி, இது செம.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: ஃப்ரீயா விடு வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி ஆன் 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. மிர்ச்சி ரவீந்திரகம் 90s not out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: நேத்து தான் முக்கியமான நாள் நீங்க நினைப்பீங்க, ஆனா இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்.
1: ஐயோ மணி அஞ்சாச்சு, எல்லாரும் ஓடுங்க.
0: நிமிஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாளுங்க. எஸ் மே 5ஆம் தேதி 2003 தொடங்கப்பட்டது தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய மிர்ச்சி அப்படின்ற இந்த ரேடியோ ஸ்டேஷனு. கிட்டத்தட்ட 23வது பிறந்த நாள்ல நாங்க அடி எடுத்து வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமே ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் நாங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டு இது சரி இது தப்பு இந்த பாட்டு வேணும் இந்த பாட்டு வேணான்னு சொல்லிட்டு எங்க கூட நின்று எங்களை வழிநடத்தின ஒரு ஒரு லிசனருக்கும் இன்னைக்கு சிரம் தாழ்ந்து நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதையொட்டி எக்கச்சக்கமான விஷயங்களும் இன்னைக்கு நம்மளுடைய ஷோல காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே கேக்குறதுக்கு முன்னாடி இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு பாட்டு போட்டு வரேன், கேக்குறீங்களா? இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து பொண்ணு இத்தாலி கண்ணு வந்துட்டே இருக்கு. இது கேட்டு முடிச்சு வந்துருங்க. ஸ்டே டியூன் டு 98.3 செய்யுது. இது இது சம் ஹாட் மச்சாய்.
2: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
3: ஏங்க உங்களுக்காக மயனீஸ் போட்டு உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
0: உப்புமா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடு மச்சி. வித் மிர்ச்சி ஜோ only on 98.3 செய். இது சம் ஹாட் மச்சாய்.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
5: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல்ட் வினர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
5: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
8: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை. அஞ்சலி அஞ்சலி கண்மணி அன்போடு காதலன் நெஞ்சி நெஞ்சி
9: என்றென்றும் உங்கள் சேவையில்.
10: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
11: உங்கள் லிவ ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
12: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
13: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
14: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் ரசனை உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்பம். பயம் கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்னு யாராவது சொன்னா எங்க எக்ஸ்பிளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா? மிதுனம் ஒழுக்கம் ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம் எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம் பத்தாத உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைக்டா இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்புண்டு. கண்ணி கோளாறு ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறதுதான் எனக்கு பிளஸ் ன்னு நீயே பெருமையா சொல்லிப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is some hot machi.
2: Books ka par patel learning theatringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
3: Parambriya marala, nambikke marala. Ana anna salike, pudusa, perusa, uru brahmandamana adayala varudhu.
4: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம் ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
9: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
10: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
10: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
10: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: பிரஷ் எடுத்துட்டியா? அப்புறம் முக்கியமா ரீல்ஸ் எடுக்க நம்ம போன் எடுத்துட்டியா? அப்போ கிளம்பலாம் போலாம்.
2: என்ன ப்ரோ, புது ட்ரிப்பா?
1: இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போறோம். அங்க வெறும் 1499 ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
3: லெட்ஸ் கோ
4: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
5: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
6: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
5: அதுல என்ன ஸ்பெஷல்?
6: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
5: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
6: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
5: சரி, இப்பவே கிளம்பலாம்.
6: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்ட்
7: பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜோ கூட மிர்ச்சி. இது சம ஹாட்டு மச்சி.

0: தோனி விளையாடுறாரு விளையாடல அதெல்லாத்தையும் விடுங்க, பிளே ஆஃபுக்கு சென்னை போமா போவாதா?
1: ஃப்ரீயா விடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா விடு ஷோ தான் கேட்டுருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டார்லிங் திரைப்படத்திற்காக ஜி பிரகாஷ் மியூசிக்ல அவருடைய வாய்ஸ்ல அழகான ஒரு பாடல் கேட்டு முடிச்சு வந்துருக்கீங்க. 5:30 PM நோக்கி தான் கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடக்கும் போது டெல்லிக்கும் சென்னைக்கும் தான். இன்னைக்கு மேட்ச் ரொம்பவே முக்கியமான ஒரு குரூஷியல் மேட்ச். ஏன்னா இந்த மேட்சுக்கு அப்புறம் நீங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மேட்சை ஜெயிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதான் முக்கியமான கேள்வியா இருக்கு. காரணம், பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய சென்னை டீமுக்கு இன்னைக்கு மேட்சை ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாச்சு கண்ணுக்கு தெரியும் அப்படின்றதுனால இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் இந்த மேட்சை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தோனி அவர்கள் சர்ப்ரைஸா ஒரு கேமியோ வந்து ஆடி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். அதிகமா ஆசைப்படுறனும் சரி, நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும், பொறுத்திருந்து பாப்போம். இப்ப காண அவருடைய பாப்புலர் சாங் ஜி பிரகாஷன் கென்கரனாஸ் வாய்ஸ்ல யூத் திரைப்படத்திற்காக வந்துட்டே இருக்கே என்ஜாய். Stay tuned to 98.3 Mirchi. This is Samma Hot Mirchi.
2: Ghana's most popular song. Only on Mirchi. This is Samma Hot Mirchi.
3: Enjoy. Namale kamita idam pa. Pravin paya super figure ushar pantam pa.
4: Pakat class da.
3: Aiyah.
4: Maja pantam pa.
3: Amdiya.
4: Hey, inmale mada.

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: ஏய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டானா?
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படி

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: டெடிக்யூ இங்க வாடா, உன்னை மார்னிங் ஷோல குட்டி ஸ்டோரி சொல்ல சொன்னே, சொன்னியா?
2: எங்க, அதுக்குள்ளதான் நீ டிராபிக் அப்டேட் கொடுக்க சொன்னீங்களே.
1: சரி குடுத்தியா?
2: அதுக்குள்ளதான் டாப் 3 நியூஸ் சொல்ல சொன்னீங்களே.
1: சரி அதையாச்சும் சொன்னியா?
2: அட, அதுக்குள்ளதான் சாங்ஸ் போட சொன்னீங்களே.
1: சரி சாங்ஸ் அது போட்டியா?
2: அதுக்குள்ளதான் சினிமா கிசு கிசு சொல்ல சொன்னீங்களே.
1: டேய், அப்ப நீ என்னதான்டா பண்ணிட்டு இருக்க?
2: நான் தான் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 7 to 12 வித் மீ மிர்ச்சி டிக்கு, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
0: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: ₹20.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை
2: தாருங்கள்.
3: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
4: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
3: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
4: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
3: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
4: அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
5: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
4: ஹே, என்ன சவுண்ட் இது?
6: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
4: என்ன இடம்?
6: சர்ப்ரைஸ்.
7: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB

0: சத்தியமா இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இருக்கும். ஆபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பினாலும் லேட்டா தான் வரேன், லேட்டா கிளம்பினாலும் லேட்டா தான் வரேன். புரியவே மாட்டேங்குது எனக்கு.
1: ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா வீடு ஷோதான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி, ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிராபிக் உள்ள வண்டி ஓட்டிட்டு வரதுக்குள்ள எவ்வளோ ஸ்லோ ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சென்னை ரோட்ஸ்ல நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க ஆபீஸ்ல ஒரே ஒரு நபர் மட்டும் எப்பவுமே ஆன் டைமுக்கு வந்துடுறாருங்க. என்னதான் பண்றாருன்னு சொல்லிட்டு போய் கேட்கவே ஆரம்பிச்சிட்டேன். எப்பா நீ பைக்ல வரியா, கார்ல வரியா, எதுலதான் வர, எப்படியா, எந்த ரூட்ல வர, நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துடுறீ எப்ப பார்த்தாலும் அப்படின்னு. அப்பதான் அந்த மனுஷன் சொல்றாப்ல, அவர் வர்றது வந்து இது ஓஆர்ஆர் ரூட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. டிராபிக் உள்ள பூந்து பூந்து சந்து சந்தா வரீங்கன்னு பார்த்தா புது ரூட்டே ஒண்ணு சொல்றீங்களே. கேட்டா ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம், அம்பத்தூர்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு முக்கியமான ரோடு தான்.

இந்த ORR ரூட்டா சோ ஃபாக்ஸ்கான் ஹுண்டாய் சாம்சங் னு கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஏரியாவே இப்ப வேற லெவல்ல டெவலப் ஆயிருக்குதான். இப்ப சென்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் வேற அங்க இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல. ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமக்கு தெரியலன்னா அசிங்கமா போயிருக்கு இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட அந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க வந்தேன். எனக்கு தெரியல, உங்களுக்கு அது என்ன அப்டேட் ஃப்ரம் ORR ரூட் அப்படின்ற தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சொல்லி விடுங்க. இங்க ஆபீஸ்ல மானத்தை காப்பாத்திக்கிறேன். RJ மிர்ச்சி ஜோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். இப்போதைக்கு ஸ்டே டியூன்ட் மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சாய்.

0: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதே ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன், பார்க்கமா 10 வரைக்கும் தானே என்ன வாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்.
2: வாழ்க்கையில
3: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏ 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
4: ஏதே 20
5: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
6: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
7: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
8: Hey, you are looking so cool, yeah? ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை. என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
9: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
12: Anna, tour poga edhavadhu nalla spot solunga.
1: Sir, appadiye munnadi left edunga. Anga dhaan irukku Trends.
12: Yo, na holiday ku poga edam ketaya?
1: Oh, appadiya? Appo appadiye munnadi poi left edunga. Anga dhaan irukku Trends.
12: Holiday போறதுக்கு முன்னாடி ஹாலிடேக்கு ரெடி ஆகுங்க. Shop at Trends. Style that wins your vacation.
13: ஹே, என்ன சவுண்ட் இது?
14: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
13: என்ன இடம்?
14: சர்ப்ரைஸ்.
15: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். OMR-ல இருக்கிற 92-acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
13: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
15: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
11: புக்ஸ் காப்பர் learning தெரிஞ்சீங்களா? Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses மற்றும் AI value added programs உண்டு, and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 72-00-13431. Subject to University of Madras affiliation.
16: Joy Alu Castle, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joy Alu Castle ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: ஜோய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
18: ஃப்ரீயா விடு ப்ரோ.
19: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம்ம ஹாட் மச்சாய்.

0: மாடுலேஷன் மாதவன் இன்னைக்கு உங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய மூணு க்ளூஸ் ரொம்ப சிம்பிள். கேட்டு பதில சொல்ல நீங்க ரெடியா இருக்கீங்களா? மாடுலேஷன் மாதவன் தான் வந்திருக்கேன் மூணு க்ளூஸ்களை எடுத்துக்கிட்டு.
1: மாடுலேஷன் மாதவன்,
2: அது என்னுடைய மத்தா ஒருத்தன் தான்.
0: வழக்கம் போல உங்களுக்கு மூன்று குழுக்களை கொடுப்பேன், அதை வச்சு இவங்க தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எந்த நடிகர் அல்லது எந்த நடிகை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை வந்துருச்சு. உங்களுக்கான முதல் குழு, இவர் ஒரு நல்ல டான்சர் அப்படின்றத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க. சங்கர் அவர்களோட பாய்ஸ் படத்தில் இவர் நடிச்சிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது குழு, இவருடைய பெயரில் மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் என்பதுதான். சோ க்ளூஸ்களை ரிப்பீட் பண்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இவர் ஒரு நல்ல டான்சர், இவர் சங்கர் சார் திரைப்படத்துல நடிச்சிருக்கா, இவருடைய பெயர்ல மூன்றே மூன்று எழுத்துக்கள் தான் இருக்கும். இந்த மூன்று குழுக்குள்ளையும் கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும். அவங்க யார் அப்படின்றத பதிலா எனக்கு அமுச்சு வைங்க. 9176983983 நம்பர்ல. Stay tuned to 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட்.

0: ஒரு வருஷத்துலயும் வந்து ஏப்ரல் மாசம் மே மாசம் வந்துட்டா போதுங்க, இந்த வருஷத்தினுடைய சம்மர் தான் பீக்ல இருக்க போகுது அப்படின்றத நியூஸ்ல உடனே போட்டுருவாங்க. 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா விடு ஷோ தான் கேட்டுருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரால மறுக்கவே முடியாது. காரணம், வருஷா வருஷம் இந்த வருஷம் தான் இருக்கிறதுல உச்சகட்ட சம்மரம் நம்ம பார்க்க போறோம், இந்த வருஷம் தான் நம்ம இருக்கிறதுல உச்சகட்ட சம்மரம் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுவும் உண்மையாகிட்டே தான் இருக்கு. என்னடா அது வருஷா வருஷம் இதே இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே, 72 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் போவோம், கடந்த 100 வருஷத்துல இல்லாத ரெக்கார்ட் அளவுக்கு வெப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே நியூஸ் வருஷா வருஷம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அப்படி உண்மையிலேயே 100 வருஷம் இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பத்தை இந்த சம்மர்ல பார்த்தாலுமே ஏங்க ஆபீஸ்ல என்னுடைய இந்த ஸ்டுடியோல எனக்கு கவலையே கிடையாது. அண்டார்டிகா நீங்க போயிருக்கீங்களா? அண்டார்டிகால ஒரு குளிர் நலவும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த குளிருக்கு ஈக்குவலண்டான ஒரு குளிரை ஏன் ஆபீஸ்ல எனக்கு இந்த சம்மர்லயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ ஏசி. என்ன பிராண்ட் தானே கேக்குறீங்க? அதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் பவர்ஃபுல் கூலிங் சொன்னாலே அந்த ஏசி நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஒனிடா அப்படின்றதான் அந்த ஏசியினுடைய பேர். புது நியூ ஏசி போட்டுருக்குறவங்க என்ன கூலிங்ன்றீங்க? ஹைலைட்டான விஷயம் என்ன, வெறும் 1 ரூபாய்க்கு, எஸ் ஜஸ்ட் 1 ரூபீக்கு உங்களால இந்த ஒனிடா ஏசியை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ இன்னும் ஆக்சுவலாக பீக் சம்மர் ஆரம்பிக்கல, இந்த கத்திரி வெயில் கத்தாத வெயில் இதெல்லாம் இன்னும் வரவே இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் கிங் ஆஃப் பவர்ஃபுல் கூலிங் இந்த சம்மருக்கு ஒனிடா மட்டும்தான். இப்போ நல்லா சிலு சிலுன்னு ஒரு பாட்டு வருது, அதை கேட்டு முடிச்சு வந்துருங்க. ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி. இது சார் மகாட்டமச்சே
1: சார், கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
0: ஆண்டவா!
1: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
0: ஆண்டவா!
2: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா விடுமச்சி வித் மிர்ச்சி ஜோ, ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது சார் மகாட்டமச்சி.
3: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
3: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.
5: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
6: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா, வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜீரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
7: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியேட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9944-5944.
8: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AIS இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
12: எஸ் மேடம், சொல்லுங்க.
11: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
12: LG 0.8 ton ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
11: அப்போ விலை ஜாஸ்தியோ?
12: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 ton ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்சியும் ஃப்ரீ.
11: வாவ், சூப்பர்.
12: இப்போ கார்டு EMIல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
13: LG ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
11: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
13: அப்படியா?
10: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
14: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
15: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
16: Thank you. என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல்வினர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
16: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
18: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
19: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
20: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
21: எதை?
20: 90s golden songs தான்.
21: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
20: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
22: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: King of powerful cooling.
1: Books ka apparpatta learning theringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
2: Joya Lucasil, ungal palaya thangathai verum 15 nimidangalil udanadi panamaga maatrungal. Endha jewelry-il vaangiya thangamaga irundalum Joya காசல் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
4: Only on 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.

0: மிர்ச்சி 98.3ல என்ன கேட்டு இருக்கீங்க, ரெட்ட வால் கேட்டு இருக்கீங்க. ஷா விஜய் ரெண்டு பேரும் தான் பேசினிருக்கோம் அப்படின்னு ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த நம்ம திடீர்னு ஸ்டுடியோக்குள்ள என்ட்ரி குத்துல செம்ம ஹாப்பியா இருக்கு. ஜோ டார்லிங் வணக்கம்,
1: குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஃப்ரீயா விட ஷோல ஒரு ஸ்பெஷலான டே, நான் ஆல்ரெடி ஷோ ஆரம்பிக்கிறப்ப சொல்லியிருந்தேன். 23 இயர்ஸ் ஆஃப் மிர்ச்சி, அப்ப ரேடியோ மிர்ச்சியா இருந்தது, இப்ப மிர்ச்சியா இருக்கு. ஸோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே பார்த்த எங்களுடைய மல்டி டேலண்டட் ஆர்ஜே விஜய் என்ன கூட ஜாயின் பண்றாரு.
0: டார்லிங் ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஆனிவர்சரி, ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அஜய் சார் ஒன்று அப்போ சொல்லுவார், சார் ஐ கேம் ஹியர் அஸ் ஸ்மால் பாய் சார், நவ் ஐ ஹேவ் அ பாய் சார் அப்படின்னு வரு. அந்த மாதிரி நான் ஒரு சின்ன பையனாக இங்கே வந்துட்டு ஜாலியாக விளையாட்டு ஒரு 16 ஓவர் 18 ஓவர்லாம் ஆஃபீஸில் இருந்துட்டு அப்படி சுற்றுவோம். இன்றைக்கி என் பையனே ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். ஸோ பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, மீடியா கற்றுக்கிட்டது ரேடியோவில் தான், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிறது ரேடியோவில் தான். காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த மைக்கில் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் சந்தோஷம். ஏன்னா உள்ளூர் நாராயணன் 14 மிர்ச்சி ஆரம்பித்து 23 வருஷம் ஆச்சு, நான் உள்ளூர் நாராயணன் ஆரம்பித்து 14 வருஷம் ஆச்சு. ஸோ 14 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே டெய்லி சேஞ்ச் ஆகிற ஒரே ஸ்பார்க்லர் நம்ம ஸ்பார்க்லர் தான். கண்டிப்பாக அது மிர்ச்சியில் பண்ணுறோம் நினைக்கும்போது, ஏன்னா மிர்ச்சியை வந்து கேட்குறப்பல்ல அவங்க சொல்லுவாங்களே ஸ்டேட் ரேடியோ மிர்ச்சி செம ஹாட்டு மச்சி அப்படின்னு அப்போ ஆர்ஜிஎஸ்லாம் சொல்கிறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம சும்மாவே அதை சொல்லி பார்த்துருப்போம். அப்படியே நம்ம ஒரு ஆர்ஜி ஆகி நம்ம மிர்ச்சியில் பேசுகிறோம்னு நினைக்கிற அந்த ஆனந்தம் இன்னும் அப்படியே தான் இருக்குது.
1: ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய ஆனந்தத்தை பற்றி சொல்லிட்டீங்க, பட் நீங்கள் இந்த மிர்ச்சி அப்படின்ற ஒரு பிராண்டை இன்னும் எக்கச்சக்கமான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கீங்க. அது டிவியாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆடியோ லான்ச்சஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே ஆர்ஜே விஜய் தான் இருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த 23 இயர்ஸ் ஆனிவர்சரியில் மக்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: நிறைய பாட்டு சொல்ல போகிறோம், ஆனால் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, ரெண்டு பாட்டு போடணுமே.
1: இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் சூப்பரான பாட்டு நீலோத்தி ஃப்ரம் சிறை வந்துகிட்டே இருக்குது. சூரன் ஜென்மையான வாய்ஸில் கேட்டு முடிச்சு வந்துருங்க. ஸ்டே டியூன் 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட்டு மச்சை.
2: அனைவருக்கும் வணக்கம், துள்ளாம் தேடல். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போனவுன்னா அவங்கள இன்ஸ்டால தேடுவல். மிர்ச்சி மாற்றம், குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போவல். தனுசு முயற்சி, 36ல இருந்து 34க்கு தொப்பையை கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்பல். மகரம் யோசனை, என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்பல். கும்பம் துணை, சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவல். மீனம் திறமை, நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணனு கன்சர்ன் பார்ட்டிக்கிட்டயே விட்ட போடுவல். நன்றி வணக்கம்.
3: Only on Mirchi, it is some hot machi.
4: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, stroke unit, robotic surgery, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்.
5: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா, கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS in geofencing mode, நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s golden songs அத.
7: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம Gaana appல best of 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான melodies, என்ன மாதிரியான feelings பா.
8: நீங்களும் Gaana 1 rupee trial pack இப்பவே subscribe பண்ணுங்க.
9: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
10: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
9: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்டிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் at ₹1499 and ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
11: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944-59444.
12: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
13: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
0: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
3: ஏங்க உங்களுக்காக மயனீஸ் போட்டு உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
4: உப்புமா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடு மச்சே. வித் மிர்ச்சி ஜோ, only on 98.3 மிர்ச்சி. இது சம்ம ஹாட் மச்சே.
5: This song is brought to you by V, together for tomorrow.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சே.
3: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.
5: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வரமாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
6: உன் பையனுக்கா?
5: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
6: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
5: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப

0: அதே பாரம்பரியம் அதே நம்பிக்கை அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
1: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
2: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி ஜில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
1: அப்போ பழைய ஏசி?
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
1: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
3: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
4: என்ன 5G? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
4: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
6: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
7: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
6: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
8: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
9: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
8: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
9: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
10: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
11: Okay, so ready for the interview?
12: Yes, sir.
11: So, where do you see yourself in next 5 years?
13: Sleeping peacefully in a room with an Onida AC.
11: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
13: Sir, 1 rupee.
11: 1 rupee? What do you even get for 1 rupee?
13: Peaceful sleep.
14: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
15: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
16: குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபோக் மாரலி அந்தோனிதாசன் பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது பிரியாவோட மச்சி, நம்ம ஜோ கூட மிர்ச்சி. இது செம ஹாட்டு மச்சி.

0: அமரன் திரைப்படத்திற்காக கடைசி நீங்க பாடல் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக
1: பாடல்
0: வந்து கேட்டு முடிச்சிருந்தாங்க. 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சே.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engayum pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sam Hot Mirchi.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
5: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
9: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
9: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
9: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ₹1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா? நல்ல விஷயம்டா.
9: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.

0: 20 ரூபாய்
1: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட் சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 கால் 720-13-431
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள் எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள் அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள் இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்
3: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
4: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது அதனால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது
5: அட நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா
6: நீங்களும்
7: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
4: ஏங்க இந்த ஷோல நான் என்ன பேசுவேன் தெரியுமா
8: இந்த ஈவினிங் மேட்டர்
4: ஷோ பண்ற எனக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும்
9: இவன் சரியான பைசா இல்ல சரியாகாத பைசா
4: அவர் விடுங்க நீங்க கேளுங்க ஃப்ரீயா விடு ஸ்டே டியூன் மிர்சி இது சம் ஹாட் மச்சாய் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு உங்களுக்கு தெரியுமா
10: ஃப்ரீயா விடு மாமே
4: 98.3 மிர்சில ஃப்ரீயா விடு ஷோ வாங்கிட்டு இருக்கீங்க நான் தான் உங்க ஆர்ஜே மிர்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீயா விடு ஷோல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி ஜோ சம்பந்தமே இல்லாம ஷோ ஃபுல்லா பேசுறானோ அதே மாதிரி உங்களாலையும் பேச முடியும்னா நீங்க இந்த கேம்ல விளையாடலாம் உதாரணத்துக்கு போகவே இல்ல உங்களை மீட் பண்றேன் 9176983983 நம்பர்ல இப்போதைக்கு ஸ்டேட் 98.3 மிர்ச்சி இது சம் ஹாட் மச்சாய்

0: 98.3 Mirchi. It is Sam Hot Machi.
1: Free Avade with Mirchi Joe. Only on 98.3 Mirchi. It is Sam Hot Machi. Mirchi Rewind Ragam. 90s Nata.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: ஓகே, கேம் ஆரம்பிக்கிறதுக்கு ரேகா நம்ம கூட ஜாயின் பண்றாங்க. விளையாடிடுவோம்மா.
1: ஃப்ரீயாவோடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயாவோடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி. ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி டக்குன்னு சொல்லு கேம் தான். தாறு மாறு தக்காளி சோறுன்னு சூப்பர் சூப்பரா பாக்கிட்டு
2: இருக்கேன். சொல்லு,
0: கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் தப்பு தப்பா டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி பதில் பேச முடியும்னா நீங்களுமே இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 91 76 98 3 98 3 நம்பர் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் காலரா ரேகா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரேகா. கேம் ஆரம்பிச்சிருவோமா? கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். ஓகே
3: ஓகே, நான் ரொம்ப ட்ரை பண்றேன்.
0: Okay, ready.
4: Your game starts now.
0: உங்க பேர் என்னம்மா?
3: நீங்க நல்லா இருக்கீங்களா ஜோ?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்க என்கிட்ட?
0: நான் வந்து இப்ப கேம் விளையாடிட்டு இருக்கோம். உங்க வீட்ல எத்தனை பேரு?
3: நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் மத்தியானமே சாப்பிட்டேன். மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க?
3: நான் நாளைக்கு ஊருக்கு போறேன்.
0: எந்த ஊருக்கு போறீங்க? எனக்கு சொந்த ஊர் நாகர்கோயில். ஹலோ, என்னம்மா விட்டுட்டீங்க?
3: ஆமா ஜோ, சாரி.
0: பட் நல்ல ஒரு ட்ரை கொடுத்தீங்க, அதுக்காகவே பாராட்டுக்க. இதே மாதிரி நீங்களுமே விளையாடணும்னா டக்குனு கால் பண்ணுங்க. 91 76 98 3 98 3 நம்பர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்.
5: ஃப்ரீயா விடு ப்ரோ.
0: பால் டப்பா முதல் பச்சை குழந்தை வரை கேட்கக்கூடிய ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க. ஸ்டே டியூன்ட் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்.
6: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
11: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
12: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 9944459444.
13: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
14: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிட்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
15: அஞ்சலி அஞ்சலி
16: கண்மணி அன்போடு காதலன்
15: நெஞ்சு நெஞ்சு மரணை பார்த்த பின்
17: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
18: என்றென்றும் உங்கள் சேவையில்.
19: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா, ரொட்டி நகர்.
18: சில பேரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
20: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணும்.
18: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
20: ஏ, ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
21: Shop at Trends. Style that wins your vacation.
22: Okay, so ready for the interview?
23: Yes, sir.
22: So, where do you see yourself in the next 5 years?
24: Sleeping peacefully in a room with an Onida AC.
22: What? Let's discuss your salary. So, how much are you expecting?
24: Sir, 1 rupee.
22: 1 rupee? What do you even get for 1 rupee?
24: Peaceful sleep.
25: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
26: ஹே, என்ன சவுண்ட் இது?
27: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
26: என்ன இடம்?
27: சர்ப்ரைஸ்.
28: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
26: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
28: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
29: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
30: Only on 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: சார் எப்படி இந்த கேமை எதிர்கொள்றாங்கன்றத வாங்க தெரிஞ்சுக்குவோம்.
1: ஃப்ரீயா வோடு, ஃப்ரீயா வோடு, ஃப்ரீயா வோடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா வீடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ் இன்னைக்கு டக்குன்னு சொல்லி கேம் தான் தாறு மாறி தக்கோள சோறுன்னு போய்கிட்டு
2: இருக்கேன். சொல்லு,
0: நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம உங்களால பதில் பேச முடியும். வழக்கமாவே நான் அப்படிதான் பேச வேண்டாம் ஜோ அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த கேமே. 91 76 98 3 98 3 நம்பர் வெயிட்டிங். இப்போ சாய் குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் ப்ரோ, ஓகே
0: ஓகே சூப்பரா இருக்கேன் சாய். டைம் ஆரம்பிச்சிருவோமா? விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடி ப்ரோ.
0: ஓகே,
4: யுவர் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சாய்?
3: தர்மபுரி ப்ரோ.
0: தர்மபுரியா? அப்ப நீங்க தர்மபுரி இல்லையா?
3: தர்மபுரியில தான் இருக்கேன்.
0: அப்படியா, மாத்தி மாத்தி பதில் பேசணுமே, அந்த ரூல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
5: அனைவருக்கும் வணக்கம். மிஷம் ரசனை, உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்பல். ரிஷபம் பயம், கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்னு யாராவது சொன்னா இங்க எக்ஸ்ப்ளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா? மிதுனம் ஒழுக்கம், ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம், எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேப்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம், பத்தாவது உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைட்டா இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்புண்டு. கண்ணி கோளாறு, ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறது தான் எனக்கு பிளஸ்ன்னு நீயே பெருமையா சொல்லிப்ப. நன்றி வணக்கம்.
4: Only on Mirchi. It is some hot machi.
6: This Mirchi Toss update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
0: டெல்லி அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல இன்னைக்கு டெல்லிக்கு எதிரான மேட்ச் நம்ம சென்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் டாஸும் போடப்பட்டாச்சு, டெல்லி டாஸும் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க.
7: வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
8: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
7: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன்ஸ். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
9: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9944459444.
10: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
11: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டியவர்தான், கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISC இன் ஜியோ ஃபென்சிங் மோட், நீங்க வரதுக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Volta store today.
12: பாரம்பரிய மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
15: எஸ் மேடம், சொல்லுங்க.
14: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
15: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
14: அப்போ விலை அதிகமோ?
15: அதுதான் இல்ல, இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
15: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
14: சரியா சொன்னீங்க,
15: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
16: ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
2: ஹவுஸ் ராஜாபாத் ஸ்ட்ரீட் டி நகர்.
16: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
17: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
0: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
0: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அஞ்சலி அஞ்சலி
5: கண்மணி அன்போடு காதல
4: நெஞ்சே நெஞ்சே மரணை பார்த்த பின்
6: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
7: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
8: அட நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
9: என்ன
10: நீங்களும்பிக் பண்ணுங்க.
11: This summer, choose 5-star safety for your family. Drive the BNCAP 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
12: சார் கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
13: ஆண்டவா!
12: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
13: ஆண்டவா!
14: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா ஓடுமாச்சி வித் மிர்ச்சி ஜோ, ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட்டுமாச்சி.
15: கானாவின் மோஸ்ட் பாப்புலர் சாங், ஓன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட்டுமாச்சி.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களேன்.
2: ஓகே, நோட் பண்ணிக்கோ. அலைப்பாயுதே, ரோஜா கூட்டம், டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
3: டேய் மேடி, வேலை பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கொடு.
2: இவ்வளவுதானே? சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
4: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா.
5: நீங்களே தீர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
6: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
5: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. TNC apply.
7: Okay, so ready for the interview?
8: Yes sir.
7: So where do you see yourself in next 5 years?
9: Sleeping peacefully in a room with an Onida AC.
7: What? Let's discuss your salary. So how much are you expecting?
9: Sir, 1 rupee.
7: 1 rupee? What do you even get for 1 rupee?
9: Peaceful sleep.
10: Onida AC comes with a 5-year warranty and you can just get it for 1 rupee. For more information, visit your nearest Onida store.
11: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
13: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
14: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும் தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
13: அதோட நம்ம பழைய ஸ்ப்ளிட் ஏசிய கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
14: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
13: ரத்னா ஃபேனோஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
14: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
15: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
16: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
17: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
16: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
17: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
16: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச். வயசானவங்களுக்கு வாக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
18: ஆமா, நான் போன தடவை வாக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வாக்சின் போட்டுக்கோங்க.
16: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்டிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வாக்சினேஷன்ஸ். வாக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் at ₹1499 and home vaccinations available.
19: Visit Jerry Care Hospitals and Clinics, India's first geriatric vaccination center for senior citizens, T Nagar, Adayar and Adambakam. For immediate appointments, call 9944-5944.
1: Mirchi,

0: tomorrow.
1: ஹலோ டார்லிங், நைட் டின்னர் ரெடியா?
2: ஏங்க உங்களுக்காக மைனிஸ் போட்டு உப்புமா செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
3: உப்புமா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ரீயா விடுமாச்சே வித் மிர்ச்சி ஜோ, only on 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சே.

0: ராஜ்குமார் நெக்ஸ்ட் இந்த கேம்ல விளையாடுறதுக்கு ரெடி.
1: ஃப்ரீயா வுடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா வீடு ஷோ தாங்க இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்ங்க, இன்னைக்கு நம்ம கேம்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஷோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அழகா விளாடுறோம் பாத்தீங்களா. எஸ் டக்குன்னு சொல்லுதான்.

0: கேக்குற கேள்விக்கு எல்லாம் இப்ப நான் எப்படி மாத்தி மாத்தி பேசணும்னா அதே மாதிரி உங்களாலையும் மாத்தி மாத்தி பேச முடியும்னா இந்த கேம் காத்துக்கிட்டு இருக்கேன். 91 76 98 3 98 3 நம்பர்ல விளையாடலாம்.
1: என்ன
0: வண்டி வச்சிருக்கீங்க நீங்க? அது எப்படி சார் யோசிச்சு நிறுத்தி நிதானமா எந்த பிழையும் பிசுறும் தட்டாம விளையாட்டீங்க நீங்க?
1: ஒரு ஆர்வம் சார், சின்ன வயசுல வந்திருக்கு, அப்பத்தில இருந்து கொஞ்சம் அந்த குஸ் ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா சொல்லுவோம்.
0: Yo, honey, say

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
3: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.
5: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
6: Brush edutthitiya? Bagala? Appro mukkiyama reels edukka nama phone edutthitiya? Appo kelambalam pola.
0: Enna bro? Pudhu trip ah?
6: Illa bro, trend store ku shopping porom. அங்க வெறும் 1499 க்கு ஷாப்பிங் பண்ணா உங்க ட்ரீம் ஹாலிடே வின் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சமல்ல,
7: லெட்ஸ் கோ
8: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
9: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வாக்சினேஷன் போட போறேன்.
0: உன் பையனுக்கா?
9: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
0: பேரண்ட்ஸ்க்கே வாக்சினா?
9: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வாக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வாக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வாக்சின்ஸ் கிடைக்கும். வாக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வாக்சினேஷன் அவைலபிள்.
0: அப்படியா, நல்ல விஷயம்டா.
9: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட்க்கு 9999444 கால் பண்ணலாம்.
5: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
9: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
9: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
1: ஒரு விக்கெட் விழ போகுதுன்னு. ஆமா, விழுந்துருச்சு. 4 overs முடிவுல டெல்லி டீம் ஸ்கோர் 29 ரன்ஸுக்கு முதல் விக்கெட்ட லூஸ் பண்ணிருக்காங்க.
11: Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: We, together for tomorrow.
14: We. 98.3 Mirchi. It is sema hot to machi.

0: சம்பந்தமே இல்லாம பேசுறதெல்லாம் எனக்கு சப்ப வாட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்றாங்க. நம்ம நிரஞ்சனா
1: ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு ஃப்ரீயா ஓடு மாமே
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா விடு ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீயா விடு ஷோல டக்குன்னு சொல்லு கேம் அதாங்க. கேக்குற கேள்விக்கெல்லாம் தப்பு தப்பா டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய கேம் தான் போய்கிட்டு இருக்கு.
2: டக்குன்னு சொல்லு.
0: நீங்களுமே விளையாடுறதுக்கு 9176983983 நம்பருக்கு கால் பண்ணலாம். நிரஞ்சனா குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: சூப்பர். கேம் ஆரம்பிச்சிருவோமா? மாத்தி மாத்தி பதில் பேசணும்.
3: சரி
0: ஓகே.
4: யுவர் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நிரஞ்சனா நீங்க?
3: நான் சேலம்ல இருந்து பேசுறேன்.
0: சேலம்ல இருந்து பேசுறீங்களா? கேக்குற கேள்விக்கெல்லாம் மாத்தி மாத்தி பதில் பேசணும்ன்ற ரூல் ஞாபகம் இருக்கா?
3: இருக்கு சார்.
0: இருக்குங்களா? அப்ப மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க
3: சார். நான் மலைக்கோட்டை போனேன் சார்.
0: மலைக்கோட்டையா? திருச்சி தானே அது?
3: பக்கத்துல சர்ச் இருக்கு சார்.
0: எந்த சர்ச் இருக்குது? எத்தனை வருஷமா இருக்குது அந்த சர்ச் அங்க?
3: நேத்து ஷாப்பிங் போனோம் சார்.
0: ஷாப்பிங்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க கேப்போம்.
3: டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் சார்.
0: டியூஷனா? எந்த கிளாஸ்க்கெல்லாம் எடுப்பீங்க? சூப்பர் சூப்பர், முடிச்சிங்களே கேம. அது எப்படி யோசிச்சு அழகா விளையாட்டிங்களே இந்த கேம. நல்லா விளையாண்டிங்கம்மா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். சூப்பர். நிரஞ்சன மாதிரி நீங்களுமே இந்த கேம்ல விளையாடுறதுக்கு டக்குன்னு கால் பண்ணலாம். 9176983983 91 76 98 3 98 3 நம்பர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் டு 98.3 மிர்ச்சி. இது சமூக

0: உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கேம்ல. நெக்ஸ்ட் விளையாடுறதுக்கு சாய்குமார், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: செம்ம ஹாப்பியா இருக்கேன் சாய்குமார். ஆரம்பிச்சிடலாமா கேம?
1: நாளைக்கு வாங்க எதுக்கு நாளைக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்றீங்க
0: வணக்கம்.
2: நான் உங்கள் ஃபோக் மார்லி அந்தோனிதாசன் பேசுறேன். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது பிரியா விடுமச்சி, நம்ம ஜோ கூட மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
3: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
4: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
3: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
4: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
5: Shop at Trends, style that wins your vacation.
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. Chennai, get ready for a revolution.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? ரவி, உனக்கு தெரியுமா, இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
9: அப்படியா?
8: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
10: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
11: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
12: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
13: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
14: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா, சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
15: ஏய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
16: திஸ் இஸ் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்மென்ட்ஸ் கால் 9944-5944.
17: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
18: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
19: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
20: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
0: டெல்லி வெர்சஸ் சென்னை மேட்ச்ல 8 ஓவர்ஸோட முடிவுல 53 ரன்களுக்கு 3 விக்கெட்டை லூஸ் பண்ணி தவியோ தவின்னு தவிச்சிட்டு இருக்காங்க டெல்லி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போதைக்கு இந்த மேட்ச் சென்னைக்கு தான் இருக்கு, பொறுத்திருந்து பாக்கலாம். ஸ்டே டியூன் டு 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மேட்ச்.
21: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
22: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
23: We, together for tomorrow.
24: You are listening to
25: Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
22: Only on 98.3 Mirchi. It is Sema Hotamachi.

0: பேக் டு பேக் பாடல்களை தான் கேட்டு முடிச்சு வந்திருக்கீங்க. 8:17 பிஎம் நோக்கி கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு மாமே.
0: 98.3 மிர்ச்சில ஃப்ரீயா ஓடு ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீயா ஓடு ஷோல இவ்வளவு நேரம் டக்குன்னு சொல்லி கேம் ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய பேர் எனக்கே டஃப் கொடுத்தாங்கன்னா பாத்துக்கங்களேன். சோ இன்னைக்கு எனக்கு டஃப் கொடுத்தவங்களும் சரி, டஃப் கொடுக்கறதுக்காக கால் பண்ணி கால் கனெக்ட் ஆக முடியாம போனவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள், நன்றிகள். அவங்களுக்கு நன்றி சொன்ன கையோட இன்னைக்கு மாடலேஷன் மாதம் உங்களுக்கு ஒரு 3 க்ளூஸை கொடுத்து யார் அந்த நடிகர் அல்லது யார் அந்த நடிகைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான் இல்லையா, அதற்கான பதில் என்ன அப்படின்றதை இப்போ ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ கரெக்டான பதில் இன்னைக்கு மாடலேஷன் மாதவன் கேட்ட விடுகதையிலிருந்து, எஸ் இட் இஸ் பரத் அவர்கள். இந்த பதில கரெக்டாக கொடுத்த இருங்கடா கை தட்டிட்டே இருக்கீங்க. இந்த பதில கரெக்டா கொடுத்த அனைவருக்குமே நன்றி நன்றி நன்றி என்பது குறிப்பிட்டு TN07AL4777 படத்திற்காக விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசையில் அவரே பாடின பாட்டு அம்மா ஃபேமஸான பாட்டு அப்போ இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் 98.3 இது இது சாம ஹாட்டமச்சாய்.
2: We gonna blow the speakers baby once again Vijay.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: எங்க அம்மாவுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. சுகர் பிபி எல்லாம் நார்மல் தான், ஆனா ஏன்னு புரியல.
6: டேய் ரமேஷ், நம்ம ப்ராப்ளமே அதான்டா. வயசானா சுகர் பிபி மட்டும் தான் செக் பண்ணுவோம், ஆனா இம்யூனிட்டி பத்தி யோசிக்கவே மாட்டோம். டிலே பண்ணாம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடலுக்கு போய் பாரு. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி இம்யூனிட்டிக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இன்ஃபுளுசா, நியூமோகாக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனோட வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் பண்றாங்க. வேக்சினேஷன் ₹1499 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் வேக்சினேஷன் அவேலபிள்.
7: விசிட் ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதமாகம். ஃபார் இமிடியட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 9944459444.
8: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
10: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி.
12: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
12: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
12: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
11: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: King of powerful cooling.
1: Wedding க்கு diamond necklace வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்க போலாம்?
2: நிச்சயமா best choice-னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை diamond மேளாதான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: Separate diamond floor-ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் stunning designs.
1: Latest designs கிடைக்குமா?
2: Fancy and unique models, lightweight sets, exclusive stud and rings. எல்லாமே யூனிக்கா இருக்கும். Daily wear-ல இருந்து bridal range வர full variety. Diamonds-க்கு flat 10% offer இருக்கு.
1: சரி, இப்போவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, India's most trusted jewel.
3: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
4: எஸ் மேடம், சொல்லுங்க.
3: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
4: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 ஃபீட் ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
3: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1-ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
3: வாவ், சூப்பர்.
4: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
4: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
5: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
2: We have no branches.
4: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
6: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
7: டெல்லிக்கும் சென்னைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கான மேட்ச்ல 10.4 overs முடிவில் டெல்லி டீமுடைய ஸ்கோர் 69 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸ் லாஸ். ஸ்டப்ஸ் அண்ட் அக்ஷர் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டே டியூன் டு 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மச்சாய்.
8: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: We together for tomorrow. This summer, choose 5-star safety for your family. Drive the BN Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
11: ஏங்க, இந்த ஷோல நான் என்ன பேசுவேன் தெரியுமா?
12: இந்த ஈவினிங் மேட்டர்
11: ஷோ பண்ற எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்?
13: இவன் சரியான பைசா இல்ல, சரியாகாத பைசா.
11: அவர் விடுங்க, நீங்க கேளுங்க. பிரியாவிடே ஸ்டேட்மெண்ட் மிர்ச்சை. இது சம் ஹாட் மச்சாய்.

0: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் தேடல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போனவுன்னா அவங்கள இன்ஸ்டால தேடுவல். விருட்சி மாற்றம் குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போவல். தனுசு முயற்சி 36-34 தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்பல். மகரம் யோசனை என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்பல். கும்பம் துணை சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவல். மீனம் திறமை நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டி கிட்டயே விட்டு போடுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. இது செம ஹாட் மச்சி. வயசானவங்களுக்கு வேக்சின் அவசியம்னு சொல்றாங்களே, அது உண்மையாவா?
2: ஆமா, நான் போன தடவை வேக்சின் போட்டதாலதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கேன். அடிக்கடி ஹாஸ்பிடல் போக வேண்டிய நிலை இருந்தா நீங்களும் தவறாம வேக்சின் போட்டுக்கோங்க.
1: பிபி, டயபெட்டிஸ், ஹார்ட் கண்டிஷன் மாதிரி உடல்நல பிரச்சனைகள் இருந்தா இது இன்னும் முக்கியம். இன்ஃபுளுசா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்குது. இங்க ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் அவைலபிள் ஃபார் வேக்சினேஷன். வேக்சினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ₹1499 அண்ட் ஹோம் வேக்சினேஷன்ஸ் அவைலபிள்.
3: விசிட் ஜெரி கேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டர் ஃபார் சீனியர் சிட்டிசன், டி நகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம். ஃபார் இமீடியட் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 9444-5944.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.

0: ₹20.
1: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-001-3431. Subject to University of Madras affiliation.
2: Joy Alucasil, ungal palaya thangathai verum 15 nimidangalil udanadi panamaga maatrungal. Endha jewelryil vaangiya thangamaga irundalum Joy Alucasil ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கு லேட் ஆகுது.
5: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
6: ஒரு சிலர் டிராவல்காகவே வாழ்றாங்க.
7: எனக்கு இந்த ட்ரிப்ஸ், ஹாலிடேஸ், லாங் டிரைவ்ஸ்னா உயிர்.
6: ஆனா இன்னும் சில பேர் டிராவலாவே வாழ்றாங்க.
7: கிரேசி ட்ரிப்பா? வாங்க ஷாப்பிங் போலாம், ட்ரெண்ட்ஸ்க்கு போலாமா?
8: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
9: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
10: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
11: ஹே, என்ன சவுண்ட் இது?
12: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
11: என்ன இடம்?
12: சர்ப்ரைஸ்.
13: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
11: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
13: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
14: ஆப்கே சாத்
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: We, together for tomorrow.
17: This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
18: ஒரே ஷோ ஃப்ரீயா விடு. நீங்க கேளுங்க.

என்ன கேட்டீங்கன்னா, போன் உடைஞ்சு இதுக்கப்புறம் அதை யூஸே பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை எப்போ வருதோ அப்பதான் நான் போனை மாத்துவேன். ஒருத்தருமே இந்த போன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மாத்துறதுக்கு நிறைய காரணங்கள் வச்சிருப்பாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து இப்ப போன் மாத்தணும் அப்படின்னா புது புது மாடல் வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி மாத்தக்கூடிய ஆள் கிடையாது. எப்பா அது பாட்டு இருக்கு, வேலை செய்யற வரைக்கும் வேலை செய்யட்டும், அது வந்து எப்ப வேலையே செய்யாம செத்து போகுதோ அப்ப மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா நம்ம இந்தியால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாமா, கேமரா அதே மாதிரி வேகமான செயல்திறன் இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு இந்தியன் யூசர்ஸ் அடிக்கடி செல்போனை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாமா அப்படின்னு கவுண்டர் பாயிண்ட் நிறுவனம் வந்து தன்னோட ஆய்வுல தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னப்பா அதுக்காக மட்டும்தான் போனை மாத்துறாங்களான்னு கேட்டா, இல்ல, கேமரா செயல்திறன் இதை முதல் ரெண்டு பிளேஸ்ல வச்சாலுமே பேட்டரி 5G இது மாதிரி காரணங்களை வச்சும் போனை வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்களா, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா. ஸோ நீங்க போனை அடிக்கடி மாத்தக்கூடிய ஒரு பர்சனா, இல்ல போனை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வச்சிருப்பீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றதையுமே ஷேர் பண்ணுங்க. 9176983983 அப்படின்ற மிர்ச்சியினுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்டேட் 98.3 மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சே.

0: டிக்கெட் புக் பண்ணனும், படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: நாளைக்கு நான் டர்ஃபுக்கு வர மாட்டேன், வேக்சினேஷன் போட போறேன்.
1: உன் பையனுக்கா?
5: இல்ல, என் பேரண்ட்ஸ்க்காக.
1: பேரண்ட்ஸ்க்கே வேக்சினா?
5: ஆமாடா, வயசானவங்களுக்கும் வேக்சின் ரொம்ப அவசியம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜெரியாட்ரிக் வேக்சினேஷன் சென்டரான ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ல இன்ஃப்ளூயன்சா, நியூமோகோக்கல், ஷிங்கிள்ஸ் மாதிரி பல வேக்சின்ஸ் கிடைக்கும். வேக்சினேஷன் ரூபீஸ் 1499 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஜெரியாட்ரிக் கன்சல்டேஷனும் சேர்த்து அண்ட் ஹோம் வேக்சினேஷன் அவைலபிள்.
1: அப்படியா, நல்ல விஷயம்டா.
5: ஆமா, ஜெரிகேர் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ் டிநகர், அடையார் அண்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்சுகள்ல அவைலபிளா இருக்கு. அப்பாயின்ட் 9999444 க்கு கால் பண்ணலாம்.
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
6: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
8: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
9: என்ன
10: மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்.
11: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் major courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200013431.
15: Anna, tour poga edavadhu nalla spot solunga
1: sir. Appadiye munnadi left edunga, anga dhaan irukku trends.
15: Yo, na holiday ku poga edam ketaya?
1: Oh, appadiya? Appo appadiye munnadi poi left edunga, anga dhaan irukku trends.
15: Holiday ku munnadi holiday ku ready aagunga. Trends la 1499 ku mela shopping panni unga dream holiday win panna oru super chance pudinga. Style that wins your vacation. Trends.
14: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
16: Mirchi Score Update.
17: டெல்லி வர்சஸ் சென்னை மேட்ச். டெல்லி அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்கக்கூடிய டெல்லி டீம் 15 ஓவர்ஸோட முடிவில் 97 ரன்ஸுக்கு 5 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸ்டேடியம் 98.3 இது சம ஹாட் மேட்ச்.
18: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
19: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
20: We, together for tomorrow. சார் கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு 50,000 லாட்டரி அடிச்சிருக்கு சார்.
17: ஆண்டவா!
20: ஐயோ சாரி சார், ராங் நம்பர் சார்.
17: ஆண்டவா!
21: லாட்டரியோ லைஃபோ ஃப்ரீயா விடுமாச்சி வித் மிர்ச்சி ஜோ, ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட்டு.

0: எஸ் வீட்டுக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு. பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு நான்
1: அப்படியே கிளம்பிக்கப்பாடு
0: மாமே 98.3 மிர்ச்சியில ஃப்ரீ அவடி சோதம் ஏறிட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர் ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8:55 PM தாண்டி கிளாக்கு டுகுடுகுடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ எஸ்ங்க இன்னைக்கு டே எனக்கு முடிய அப்படியே போகுது. உங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட ஷோவை முடிச்சுட்டு கிளம்புறேன். ஷோ முடிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் பேசணும்னு மைண்டுக்கு வந்தாலும் ஒரே ஒரு கருத்து தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை சுத்தி நடந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதுக்கு தான் நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதை மைண்ட்ல வச்சுப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி 5 மணிக்கு எக்கச்சக்கமான விஷயங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான பல கேம்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is RJ Mirchi, Joe signing off. Stay tuned to 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சே. குட் நைட்.

0: 98.3 Mirchi. It is Sama Hot Machi.
1: Mirchi not dry. With Mirchi Chitu. Only on 98.3 Mirchi. It is Sama Hot Machi. Mirchi Rivendragam. 90s not out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: ஹாய் மச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து உங்களோட விஷஸ் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம சந்தோஷமா ஒரு நைட் டிரைவ் போவோமா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மிர்ச்சி ஜித்து உங்க கூட பேச வந்தாச்சு. உனக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் விஷஸ் சொல்றாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்குன்னா எனக்குன்ட்டு அப்படி எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு பர்த்டே. ஸோ அவர் யாரு அப்படின்றது முக்காவாசி பேருக்கு நடந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் பொறுமையா முன்னாடி அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு, ஒரு சில நேரங்கள்லாம் வந்துட்டு நம்ம போட்ட பிளான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கவே நடக்காது. திடீர்னு எதனா ஒன்று வேற எதனா நடுவில் வரும். என்னடா இது, நம்ம போட்ட பிளான் பண்ணுறது எதுவுமே போக மாட்டேங்குது, சே நம்ம பிளான் பண்ணாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ இல்லை சடனாக எக்ஸ்ட்ராவோ ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி வெக்ஸ் ஆகி நமக்கு எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராம வருதா நடக்குதா பார்த்துக்கலாம். என்ன இது, ஒன்று தானே, அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, எப்போ யார் நம்மளை கடுப்பேற்ற முயற்சி பண்ணாலுமே நம்ம சிரிச்ச முகத்தோட ஜாலியாக கடந்து போய்கிட்டே இருக்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்து லைஃப்பில் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டே ஜித்து, இதெல்லாம் சொல்கிறது ஈஸி, பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்ட் பாஸ், ஆனால் நம்ம ட்ரை பண்ண வராத விஷயம்ட்டு எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரீயாக விடுங்க, பரவாயில்ல. அண்ட் இப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது நைட் டிரைவ் வித் மீ ஜித்து, ஓன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சாய்
2: 98.3 உங்கள் சேவையில்
3: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
4: ஒரு சூப்பர் சான்ஸ் புடிங்க.

0: ஃபினான்ஸ்.
1: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
2: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்
3: 98.3 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெல்லி வர்சஸ் சென்னைக்கான மேட்ச். டெல்லி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 18.5 ஓவர்ஸ் முடிவில் வந்து டெல்லி 134 எடுத்திருக்காங்க, 6 விக்கெட் போயிருக்கு. பா தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சாய்.
4: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: We, together for tomorrow.
7: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
8: Only on 98.3 Mirchi. It is Sema Hotamachi.

98.3 Mirchi. It is summer hot, Mirchi.

0: எக்ஸாக்டா 23 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த பயல கையிலேயே பிடிக்க முடியல.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்நேரத்துக்கு காலையில இருந்து மிர்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நம்ம மிர்ச்சியோட ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஸோ கரெக்டா 5ஆம் தேதி ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி மிர்ச்சி அப்படின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட மிர்ச்சிக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. பட் எனக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும் அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி வந்துட்டு ஒரு லிசனராக வெளியிலேருந்து மிர்ச்சியோட ஆனிவர்சரி, மிர்ச்சியோட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதை கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எனக்குமே இந்த மைக்கு முன்னாடி உட்காந்து இந்த ஒரு செலிப்ரேஷனை இங்கேருந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. காலையிலேருந்து அத்தனை பேர் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து நம்ம மிர்ச்சி ஸ்டேஷனை வந்து பார்த்தாங்க. இங்கே இருக்க கூட ஆர்ஜேஸ் வந்து பார்த்தாங்க. நிறைய நல்ல நல்ல கிஃப்டெல்லாம் வந்து நம்ம மிர்ச்சிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அதை அப்படியே விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இப்போ நம்ம மிர்ச்சியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே மிர்ச்சி மச்சி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருங்களா. ஸோ 9176983983 திரும்ப சொல்லுவா, 9176983983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. தொடர்ந்து கேளுங்க நைட் டிரைவ் வித் மீ ஜித்து. ஒன்லி ஆன் மிர்ச்சி, திஸ் செம ஹாட் மச்சாய்.
2: 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
5: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
6: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
5: அதுல என்ன ஸ்பெஷல்?
6: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
5: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
6: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
5: சரி, இப்பவே கிளம்பலாம்.
6: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
10: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
9: தங்கம் வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
10: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
9: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
11: என்ன புது ஏசி, இவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: சரி சரி.
15: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
16: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
1: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
0: 98.3 மிர்ச்சியில் நான் ஜித்துங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். 20 ஓவர்ஸ் முடிவில் இன்னைக்கு டெல்லியோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 155. ஸோ சென்னை இதை ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன். ஸ்டே டியூன். மிர்ச்சி, திஸ் இஸ் ஹாட் மச்சாய்.
17: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
18: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
19: We, together for tomorrow. This summer, choose 5-star safety for your family. Drive the B&Cab 5-star rated Honda Amaze with exciting May benefits. Range starts at an effective price of Rs. 7.38 lakhs only. Hurry, visit your nearest Honda dealer today. TNC apply.
2: 98.3 Mirchi. It is summer hot to

0: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிர்ச்சியை எப்ப கேட்க ஆரம்பிச்சீங்க?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு மிர்ச்சியோட பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பர்த்டேக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிஃப்ட் ஒருத்தர் நம்ம ஸ்டுடியோ தேடி வந்து கொடுத்துட்டு போனாரு. அவரோட பேர் தான் அருண். ஸோ ஃபர்ஸ்ட் அருண் கிட்ட அந்த கிஃப்டை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கேள்வி கேட்போம். அருண் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அருண். உங்களோட கிஃப்ட் வந்துட்டு பயங்கரமா இருந்தது.
3: இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில இருப்பேன். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் இஸ் ஹாட் மச்சான்.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் ரசனை. உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்ப. ரிஷபம் பயம். கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்னு யாராவது சொன்னா எங்க எக்ஸ்ப்ளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா? மிதுனம் ஒழுக்கம். ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம். எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம். பத்தாத உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைட்டா இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்புண்டு. கண்ணி கோளாறு. ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறது தான் எனக்கு பிளஸ்ன்னு நீயே பெருமையா சொல்லிப்ப. நன்றி வணக்கம்.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது.
2: வீட்டுக்கு வந்தோடனே கேட்க வேண்டியவர்தான், கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. வோல்டாஸ் வர்டிஸ் AISC-ன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி EMI ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
3: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon, there are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.

0: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
1: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
2: சில பேரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க.
3: மச்சி, இந்த வெகேஷன் ரீல் நம்ம கண்டிப்பா இதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம்.
2: ஆனா சில பேரு ட்ரெண்ட்ஸோட தான் போவாங்க.
3: ஏய், ட்ரிப் பிளான் பண்றோம்னா அப்ப ட்ரெண்ட்ஸ்க்கே போலாமே.
4: ஷாப் அட் ட்ரெண்ட்ஸ், ஸ்டைல் தட் வின்ஸ் யுவர் வெகேஷன்.
3: ஹே, என்ன சவுண்ட் இது?
5: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
3: என்ன இடம்?
5: சர்ப்ரைஸ்.
6: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
3: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
6: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
7: மிர்ச்சி ஸ்கோர் அப்டேட்.
8: 98.3 மிர்ச்சியில நான் ஜித்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சென்னை வர்சஸ் டெல்லிக்கான மேட்ச். சோ 20 ஓவர்ஸ் முடிவுல டெல்லி வந்து 155 எடுத்திருக்காங்க. சோ 156 அடிச்சிட்டாங்கன்னா நம்ம சென்னை இன்னைக்கு ஈஸியா ஜெயிச்சிடலாம். பட் அது ஈஸியா தான் ஜெயிப்பாங்களா இல்ல லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டே டியூன் மிர்ச்சி, தி சேம் ஹாட் மிர்ச்சி.
9: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: We, together for tomorrow.
12: Turn up the radio.
13: 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: இது ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல கிடைச்ச சப்போர்ட் இல்லப்பா, 23 வருஷமா கிடைச்சிட்டு இருக்க கூடிய சப்போர்ட்.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நம்ம மிர்ச்சிக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. அந்த வகையில அடுத்து நம்ம கூட கான பிரியா இருக்காங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன். ஹாப்பி பர்த்டே டு மிர்ச்சி.
0: ஆஹா, தேங்க் யூ. நானும் சொல்லிடுறேன் ஹாப்பி பர்த்டே. சோ நான் எல்லாருக்கும் என்ன கேட்டுட்டு இருந்தனா, நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மிர்ச்சி கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு இருக்கா?
2: எனக்கு வந்து 2004-05 ல வந்து ஐ வாஸ் டூயிங் மை 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட். சோ அந்த டைம்ல இருந்து வந்து ஐ வாஸ் லிசனிங் கான்ஸ்டன்ட்டா வந்து நைட் டைம்ஸ்லயும் சரி, படிக்கும்போது பாட்டு கேட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் எனக்கு உண்டு. சோ அந்த டைம்ல தான் எனக்கு மிர்ச்சி தான் கம்பானியனா இருந்தாங்க.
0: ஓகே,
2: அதுல வந்து அந்த மார்னிங் 7 to 10 வந்து மிர்ச்சி, சுஜா, சுச்சி அவங்க எல்லாம் வந்த டைம்ல வந்து ஐ பி ஈகர்லி வெயிட்டிங், கால் கிடைக்காதா கால் கிடைக்காதான்னு ஸ்கூல் போற அவசரத்துல வீட்டுல திட்டம் ஆகிட்டே கால் பண்ண காலங்கள் எல்லாமும் உண்டு.
0: ஓகே, அதாவது இப்ப எல்லாம் நீங்க வந்துட்டு மிர்ச்சியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்றீங்களா? இவங்க எல்லாம் யாருன்னா மிர்ச்சியோட மெயிலுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க.
2: ஆமா, அந்த indiatimes.com அப்படின்னு சொல்லி மிர்ச்சி சுஜா அட் indiatimes.com அப்படிங்கிற ஒரு இமெயில் எல்லாம் வந்தது அந்த டைம்ல.
0: கரெக்ட்,
2: அந்த டைம்ல வந்து மெயில் பண்ணுவோம். மெயில் பண்ணியா நம்ம பேர் இன்னைக்காவது படிக்கிறாங்களா, இன்னைக்காவது நமக்கு கால் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண. தட் வாஸ் வெரி ஸ்வீட் மெமரி அப்போ. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் அப்படின்னாக்கா, அந்த சுனாமி டைம்ல வந்து மிர்ச்சியில தான் வந்து நாங்க லைவ் அப்டேட் கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எங்க வீட்டுல டிவி கிடையாது. ஸோ மிர்ச்சி வாஸ் த ஒன்லி, ஏன்னா 9th 10th படிக்கும்போது டிவி எப்படியும் கிடைச்சிட்டாங்க. மிர்ச்சி வாஸ் அவர் ஒன்லி கனெக்ட் டு த வேர்ல்ட் அப்படிங்கும்போது வந்து லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அப்போதான் அதுல அதுக்கு நிறைய கேட்டோம். தட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட்
0: நீங்க கால் பண்ணலாம், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில நான் இருப்பேன். அங்கேயுமே நீங்க மெசேஜ் பண்ணி சொல்லலாம். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் இஸ் மை ஹாட் மச்சாய்.

0: up the radio.
1: 98.3 Mirchi.
2: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
3: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
2: பிளாட்டினம், மயூரா, ஜேஓ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தங்க மயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: வீட்டுக்கு வந்தோன்னே கேட்க வேண்டி வருதா? கூலிங்கா கொஞ்சம் டைம் ஆகும், இனிமேல் இல்ல. Voltas Vertis AIS இன் ஜியோ ஃபென்சிங் மோட் நீங்க வரத்துக்கு முன்னாடியே ரூம் கூலாக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நீங்க டோர் திறந்த உடனே கிடைக்கும் டைரக்ட் சுகம். மேலும் கேஷ்பேக் மற்றும் ஈஸி இஎம்ஐ ஆஃபர்ஸ் கூட. So don't wait. Visit your nearest Voltas store today.
6: Anjali, Anjali.
7: Anmani, Angodu Kadalai.
6: Nenji, Nenji. Maranai Kaathapin.
8: Maranai Kulli Kullum

0: This summer, travel through Europe in luxury with Etihad. From the bold, creative streets of Barcelona to the soft, sunlit glow of Lisbon. There are so many wonders to discover under the sun, where city moments meet seaside escapes. Fly to over 20 European cities and let summer take off. Book on Etihad.com. Etihad, beyond borders.
1: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001-3431.
2: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
3: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
4: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: We, together for tomorrow.
7: We. 98.3 Mirchi, it is summer hot to machi.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: Mirchi Night Drive with Mirchi Jitu. Only on 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. Mirchi Rivendragam. 90s Not Out.
2: சத்யாலா எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க. அதான் நாங்க எப்பவுமே சத்யாலா ஏசி வாங்குறோம்.

0: ஆமா ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க விஷ் பண்ணிட்டீங்களா இல்லையா?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம மிர்ச்சியோட பர்த்டே. ஸோ நீங்க விஷ் பண்ணிட்டீங்களா இல்லையா? விஷ் பண்ணலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க 9176983983 அப்படின்ற நம்பருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மிர்ச்சியை எப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இப்போ அடுத்து ராஜி என்ன சொல்றாங்க சொல்லுங்க. ராஜி எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருங்க ராஜி, சொல்லுங்க.
2: First, happy Radio Mirchi Day. 23 years successful on this.
0: Thank you.
2: More ways to go. சொல்லி விஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் அம்மா கேட்கும் போது கேட்க ஆரம்பிச்சிருந்தேன்.
0: உங்க அம்மா கேட்க போது?
2: எஸ், ஆமா. ஷோ சிஸ்டர் ஷோ அவங்க எல்லாம். அதுக்கப்புறம் நீங்க
0: ஆரம்பிச்சிருந்தேன். நீங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதாவது இப்ப நான் கேட்ட வரைக்குமே வந்துட்டு செந்தில் அண்ணா ஷோ, அம்மா சுஜா மேம் ஷோ இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஒருத்தவங்க ஏன் ஷோல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா பெருமையாவும் இருக்கு. தேங்க்யூ. ஒரு மாதிரி வெக்கப்பட வச்சுட்டாங்கப்பா. நான் மார்னிங் ஷோ பண்ண டைம் அது. ஸோ அப்போ வந்து நான் ஜூன் 6 தான் ஸ்டார்ட் பண்ணேன் 2023. ஸோ அப்போதுலேருந்து இவங்க ஷோ கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிர்ச்சி கூட உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி நேற்று கிடையாது, அது 23 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. ஸோ உங்களுக்கு எப்போ அந்த ஒரு கனெக்ட் ஏற்பட்டது, உங்களுக்கு மிர்ச்சியை பற்றி என்ன சொல்லணுமோ தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன். அண்ட் இன்றைக்கி உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்து சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி இது செம ஹாட் மச்சேய்.
3: பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
5: எதை?
4: 90s golden songs தான்.
5: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம Gaana appல best of 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
4: என்ன மாதிரியான melodies, என்ன மாதிரியான feelings பா.
6: நீங்களும் Gaana 1 rupee trial pack இப்பவே subscribe பண்ணுங்க.
7: மிர்ச்சி ஸ்கூ அப்டேட்.
0: 98.3 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். சென்னை வர்சஸ் டெல்லிக்கான மேட்ச் 7 ஓவர் முடிவில் சென்னை வந்துட்டு 49 எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. 156 அடிச்சாங்கன்னா இன்னைக்கு மேட்சை ஜெயிப்பாங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி இது செம ஹாட் மேட்ச்.
8: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch, keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: We, together for tomorrow.
11: You are listening to Back to Back, Back to Back, Mirchi, Back to Back, Back to Back.
12: Only on 98.3 Mirchi, it is Sema Hot Machi.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுனு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: Point 3 Mirchi. It is Sama Hot Machi.

0: மிர்ச்சி சித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.
1: நம்ம மிர்ச்சில ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண ஆர்ஜே யாரு தெரியுமா?
0: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி சித்து.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஷோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம மிர்ச்சியோட ஓஜி ஆர்ஜே இப்போ நம்ம கூட பேச போறாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் கால் பண்ணவங்க வந்துட்டு நான் சுஜாதாவோட ஷோல இருந்து கேட்க ஆரம்பிச்சேன், எனக்கு சுஜாதானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்களே. ஸோ அதனால்தான் அந்த சுஜாதாவே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்ஜே சுஜாதா இன்னைக்கு நம்ம கூட வந்து ஷோல பேச போறாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, May 5th நம்ம மிர்ச்சி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போது இவங்களோட அழகான வாய்ஸில் தான் லான்ச் ஆச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல. அதுல இருந்து ஆரம்பிப்போம் மேம்.
2: முன்ன ரெண்டு மூணு ஷோல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பட் எவ்ரி டைம் சொல்லும் போதும் அது ஆக்சுவலா ஒரு நியூ விஷயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. பிகாஸ் நான் எதிர்பார்க்கல, ஏதோ வந்து பிளான் பண்ணி இதுக்கான கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம யாரும் ஆர்ஜே ஆகல. பட் நான் லாஸ்ட் எம்ப்ளாயியா ஜாயின் பண்ணேன் ENIL ரேடியோ மிர்ச்சி ஆபீஸ்ல ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல ஜாயின் பண்ணி May 5th ஆன் ஏர் போன ஃபர்ஸ்ட் ஆர்ஜே நானா தான் இருப்பேன். ஸோ இட் இஸ் ஐ திங்க் providence or என்ன சொல்றது, தானா அமைந்த ஒரு டிவைன் பியூட்டிஃபுல் லவ்லி மூமெண்ட்.
1: ஸோ இன்னைக்கு நாளில் வந்துட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸை பற்றிலாம் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பர் பண்ணோம் பாட்டை கேட்டு வந்துடுறீங்களா? தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சான்.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரிஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
8: மிர்ச்சி ஸ்கூல் அப்டேட்.
9: 98.3 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட்டிருக்காருங்க. இன்னைக்கு டெல்லி வர்சஸ் சென்னைக்கான மேட்ச். சென்னை வந்து 12 ஓவர்ஸ் முடியல 96 எடுத்திருக்காங்க. 2 விக்கெட் இதுவரைக்கும் போயிருக்கு. நம்ம சஞ்சு சாம்சன் 32 பால் 50 ரன் அடிச்சிருக்காரு. இதுதான் இப்போதைய நிலவரம். சோ தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் இஸ் ஹாட் மச்சாய்.
10: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச். கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: We, together for tomorrow. We.
13: 98.3 Mirchi. It is summer hot to watch.

0: మిర్చి చిత్తూ ఓన్లీ ఆన్ 98.3 మిర్చి. ఇది సమ హాట్ మిర్చి.
1: నమ్మ మిర్చిలియే ఫస్ట్ ఫస్ట్ ప్లే పన్న సాంగ్ ఇది తెలుసా?
0: నైట్ డ్రైవ్ విత్ మిర్చి చిత్తూ.
1: எஸ் மிர்ச்சியில் நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்துங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம மிர்ச்சியோட பர்த்டே. ஸோ இன்றைக்கி நாளில் நம்ம கூட வந்து ஆர்ஜே சுஜாதா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அடடா மிர்ச்சியில் எப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மிர்ச்சியிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண சாங் எது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் ஏன் இந்த பாட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்க? அதுக்கு என்ன ரீசன் இருக்கா மேம்?
2: பிகெஸ்ட் ஹிட் ஆஃப் 2003 ஜனவரி ரிலீஸ் ஆன தூள் தான்.
1: ம்
2: அண்ட் மேல நம்ம லான்ச் பண்ணிட்டோம் இல்லையா? சோ மே வரைக்கும் அந்த படம் ஓடிட்டு தான் இருந்தது.
1: ஓகே.
2: அண்ட் வி நீடட் எ வெரி என்ன சொல்றது எனர்ஜெடிக் பெப்பி ஒரு லீட் கரெக்டர் என்ட்ரி சாங் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்க பார்க்கும்போது இந்த சாங் மைண்ட்ல வந்துச்சு. சோ அதனால அந்த சாங் வந்து வி ஸ்டார்டட் வித் தட் சாங். தே ஆரோட மிகப்பெரிய ஹிட் அது, தி பாஸ்டர் ஆஃப் 2003. சோ அதனால அந்த சாங் ஓட லான்ச் பண்ணோம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இயர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மிர்ச்சியோட குணாதிசயங்கள் கொண்டன்னு சொல்லலாம் அந்த பாட்டுல, அதெல்லாம் இருக்கு.
1: சோ பயங்கர வைபா ஒரு பாட்டு,
2: வைபா ஒரு பாட்டு, அதுதான் அந்த சாங்.
1: அந்த பாட்டு இப்ப கேட்டாலும் அதே வைப் நமக்கு ஃபீல் ஆகும்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிர்ச்சில நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் ஆகுது, கனெக்ட் ஆகுது. இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில இருப்பேன். தொடர்ந்து கேளுங்க நைட் டிரைவ் வித் மீ ஜித்து ஓன்லி ஆன் மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சே.

0: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதே ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன். அதுக்கமா 10 வரைக்கும் தானே எண்ணுவாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்?
2: வாழ்க்கையில
3: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
4: ஏதே 20
2: மிர்ச்சி கவுண்ட் டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்ட் டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7 to 9 அண்ட் மண்டே மார்னிங் 7 to 9 ஓன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
5: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எத?
5: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீ ஏன் மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
5: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
7: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
4: 98.3 மிர்ச்சி கேட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சென்னைக்கும் டெல்லிக்கும் மேட்ச்சு. ஸோ சென்னை வந்து இப்போ பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 30 பால்ல 30 ரன் அடிக்க முடியுமா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஸோ 15 ஓவர் முடிவில் 126 அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் இது வரைக்கும் போயிருக்குப்பா. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் செம ஹாட் மச்சி.
8: திஸ் ஸ்கோர் அப்டேட் இஸ் கோ பவர்ட் பை பீமா கவச். கீப் யுவர் கேம் ஸ்ட்ராங் ஆன் தி பிட்ச், கீப் யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங் இன் லைஃப் வித் LIC. ஹர் பல் ஆப்கே சாத்.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: We, together for tomorrow.
11: 98.3 Mirchi. It is

0: நைட்ல நம்ம மிர்ச்சியை பத்தி இந்த மாதிரி கதை கேக்குறது நல்லதா இருக்குல்ல?
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: எஸ், மிர்ச்சியில் நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜித்துங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மிர்ச்சியோட பர்த்டேவை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் யார் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓஜி ஆர்ஜே சுஜாதா கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்து நான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க, நம்ம இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறோம். பட் ஃபஸ்ட்டு அந்த மிர்ச்சி லான்ச் ஆன டைம்ல யார இன்டர்வியூ எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாரு?
2: Yeah, Danny sir was one of the first celebrities. And I was also the first RJ who took a live interview. We went live with none other than SPB sir. So within one month of launching, May 5th was Mirchina, June 4th is SPB sir's birthday. So we went live with SPB sir. For the very first time, SPB sir went live on a radio station. So that was fantastic. Charan also came with sir, and sir was such a great sport. And romba nalla answers la irundhathu, impromptu singing sessions irundhuchu, adha marakave mudiyadha oru fantastic phenomenal thing. And the very first guests for Mirchi actors nu pathina moonu peru, Vikram, Vijay, Surya. ஏன்னா அவங்க மூணு பேருமே நல்ல பிக் ஃபிலிம்ஸ் இருந்தது அந்த இயர்ல. அண்ட் அப்கோர்ஸ் தரணி சார், கௌதம், கௌதம் மேனன், அண்ட் வி ஹேட் யூ நோ பேரரசு சார் ஆல்சோ கம் டு அவர் ஸ்டுடியோ. ஸோ இட் வாஸ் ஆல் ரொம்ப ரொம்ப ஃபேன்டாஸ்டிக் மெமரிஸ்.
0: அடடா, இதெல்லாம் கேட்க போது வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு தடையாச்சும் நமக்கு இதெல்லாம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. ஸோ மிர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட் ஆகக்கூடிய நிறைய அழகான மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 91 76 98 3 98 3, திரும்ப சொல்கிறேன், 9176 983 983 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சான்.

0: வருக்கும் வணக்கம் துள்ளாம் தேடல். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போனவுன்னா அவங்கள இன்ஸ்டால தேடுவல். விருட்சி மாற்றம். குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போவல். தனுசு முயற்சி. 36-34 தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்பல். மகரம் யோசனை. என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்பல். கும்பம் துணை. சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவல். மீனம் திறமை. நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டிக்கிட்டயே விட்டு போடுவல். நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot machi.
2: Mirchi, school update.
3: 98.3 மிர்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். 23-16 வேணுங்க நம்ம சென்னை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு 16.1 ஓவர்ஸ்ல வந்துட்டு சென்னை 140 எடுத்திருக்காங்க. 2-2 விக்கெட் தான் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. 84 எடுத்திருக்காருங்க. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம ஹாட் மிச்ச.
4: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: We, together for tomorrow.
7: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
8: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
2: மிர்ச்சி ஸ்கோ அப்டேட்.
3: 98.3 முடிச்சு கேட்டு இருக்கீங்க. நான் ஜித்துங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் கூட ரொம்ப பயமுறுத்துவாங்கன்னு நினைச்சேன், பட் ஈஸியா தான் ஜெயிக்கிறாங்க. சோ இன்னைக்கு சென்னை வர்சஸ் டெல்லிக்கான மேட்ச். சென்னை வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 19 பால்ல ஜஸ்ட் 9 அடிச்சா போதும் நம்ம சென்னை ஜெயிச்சிடலாம். தொடர்ந்து கேளுங்க முடிச்சு. செம ஹாட் மச்சான்.
4: This score update is co-powered by Bima Kavach. Keep your game strong on the pitch. Keep your protection strong in life with LIC. Har pal aapke saath.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: We, together for tomorrow.
9: Mirchi Night Drive with Mirchi Chittu on

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Mirchi Not Dry. With Mirchi Jitu. Only on 98.3 Mirchi. It is Samma Hot Machi. Mirchi Rewind Ragam. 90s Not Out.
2: சத்யாலாம் எப்பவுமே ஏசிக்கு செம்ம ஆஃபர் தராங்க, அதான் நாங்க எப்பவுமே சத்யாலாம் ஏசி வாங்குறோம்.

0: இதுவரை யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போது எவ்வளவு பயமா இருக்கும்.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மிர்ச்சி பர்த்டே ஸ்பெஷல், அதுவுமா நம்ம கூட ஆர்ஜே சுஜாதா அவங்களோட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மிர்ச்சியில் ஷோ பண்ண ஆர்ஜே அப்படின்றவங்க நீங்கள் தான். அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது, பயமாக இருந்ததா இல்லை என்ன ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல?
2: ஸோ டூ டேஸ் முன்னாடி வரைக்கும் ஆல் ஆஃப் அஸ் வேர் ப்ரிப்பேர்ட், அதாவது ஆல் டே பார்ட்ஸ், மார்னிங் ஷோ, மிட் மார்னிங், நூன் ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ பண்ற எல்லா ஆர்ஜேஸுமே ப்ரிப்பேர்டா தான் இருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்குக்கு.
0: ஏன்னா
2: எந்த டைம்ல லான்ச் பண்ண போறோம் அப்படின்றது எங்களுக்கு ஃபியூ அவர்ஸ் முன்னாடி வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ சடன்லி இது வந்து மியூசிக்கல் சாய்ஸ்ல விளையாடும் போகும்போது எல்லாரும் வந்து அது நீங்களா நானு நம்ம வந்து ஒருத்தங்க ஓகே இவங்க வந்துருவாங்க அப்படின்னு நினைப்போம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துருவாங்கல்ல, அது மாதிரிதான் நானும் வந்தேன். சோ அது 5 o'clock அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ஓகே என்ன சொல்ல போறோம், எப்படி என்ன அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வாய்ஸ்ன்றது விட த ஃபர்ஸ்ட் ஆர்ஜே டு கோ ஆன் ஏர், சோ மைக்ல பேசுறதுன்றது வந்து சி மேடை மைக் பேசுறது ஆட்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும் ஆர்ஜேவா இருந்து மைக்ல பேசுறதுக்கும் தெர் இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
0: கண்டிப்பா
2: ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட நம்ம பேசுறோம், ஒரு ஃப்ரெண்டாவும் நம்ம பேசுறோம்ன்ற அந்த ஆங்கிள்ல. பட் இது எல்லாமே தாண்டி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்று இருக்கு, மைக் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நின்று பேசணும், எவ்வளவு தூரம் வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏனோ வேர்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வரணும், இதெல்லாமும் பார்ட் ஆஃப் த ட்ரைனிங் தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நான் எப்படி பேசினேன் அப்படின்றது கேட்டவங்க கிட்டதான் நீங்க கேட்கணும். ஏன்னா சொல்லும் போது நான் வந்து அது கொஞ்சம் மைக் ரொம்ப கிட்டதுன்னு பேசின மாதிரிதான் எனக்கு ஞாபகம்.
0: சோ நம்ம சுஜாதா பேசின அந்த ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தது அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில நான் இருப்பேன். தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. இது செம்ம ஹாட்டமச்சே.

0: மிர்ச்சி
1: இது செம்ம ஹாட் மச்சி.

0: மிர்ச்சி சித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.
1: இன்னைக்கு உண்மையாவே உங்களை விட நான் தான் ரொம்ப ஜாலியா இருக்கேன்.
0: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி சித்து.
1: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அஜித் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு இப்போ மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடடா நம்ம சுஜாதாவா பேசுறது அப்படியா அப்படிலாம் வந்து மெசேஜ் பண்றாங்க. உண்மையிலேயே நீங்க இருக்கிற மாதிரி அதே லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய மெசேஜஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு மேம். அதாவது உங்களோட ஷோஸ் பத்தி எல்லாமே வந்துட்டு உங்களோட லிஸ்னஸ், அப்போ இருந்த லிஸ்னஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அந்த சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ மிர்ச்சியோட ஓஜி ஆர்ஜே சுஜாதா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: சந்தோஷம். ஐ மீன் ஆப்வியஸ்லி பீப்புள் remembering it's almost 23 years now, 24 years. Adukapramo, people remember us and remember us voices as, you know, Mirchi and the time la, Apponsari, it's not just a channel. Adu FM radio and the time la was almost a movement. Pudu vishayama paakapaduchu. So, adnala, idu vandu, nejamave oru, enna solradhu, cult, abdin dhaan solranum. Adula naangala vandu, by chance, or by design, whatever is the word you want to use, they're all part of it.
1: Yes, of course. And the radio mirchil irundhu ipo mirchi fm abindrathu varaikkum and or journey abindrathu romba or extraordinary ana or journey. So ipo enakku ore or aasa ungaloda voice la and the mirchi it is same hot mirchi adu konjam
2: continue listening to radio mirchi 98.3 fm idu eppovume same hot mirchi
1: avladha. Thank you so much. So, இன்னைக்கு நம்ம சுஜாதா கூட பேசின இந்த ஒரு கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க பாஸ் 9176983983. தொடர்ந்து கேளுங்க மிர்ச்சி. திஸ் இஸ் ஹாட் மச்சே.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங்கு வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ் கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: டர்ன் அப் தி ரேடியோ.
6: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: வித் மிர்ச்சி ஜித்து only on 98.3 மிர்ச்சி. இது சம ஹாட் மிர்ச்சி.
1: என்ன சே நம்மால கமிட் ஆயிட்டாம்பா. பிரவீன் பாயா சூப்பர் பிகர உஷார் பண்ணிட்டாம்பா.
2: பக்கத்து கிளாஸ் தான்.
1: ஐயா
2: மஜா பண்ணிட்டான்பா.
1: அப்படியா?
2: டேய் இன்னாலே மடா

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: டேய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்பட்ரா?

0: அடட, பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற ஆர்வத்துல உங்க கூட கேம்ஸ் விளையாடாம விட்டேனே.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்துங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு ஷோ ஸ்டார்ட் பண்ண போதே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுத்து தான் நான் ஷோ ஆரம்பிப்பேன், பட் இன்னைக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஷோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கு. இப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுறேன், அந்த பாட்டு எந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு அப்படின்றத கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி தானே இதெல்லாம்.
2: என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே வா, என்னை கொன்று விட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா வா வா வா ஜீவா ஜீவா.
0: கண்டிப்பா கேட்டிருக்கீங்க தானே இந்த பாட்டு. இது யாரோட பாட்டு, யார் இதுல நடிச்சிருக்கா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பாட்டு வரக்கூடிய அந்த படம் எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஜீவா, ஆப்ஷன் பி ஜோடி, ஆப்ஷன் சி தூக்கம் வருது போட. இதுல உங்களோட பதில் என்னவோ அதை என் கூட ஷேர் பண்ணுங்க. 91 76 98 3 98 3 9176 98 3 98 3 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் நான் இருப்பேன். மறந்து போகிறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிடுங்க. ஸ்டேட் மிர்ச்சி செம்ம ஹாட்டு மச்சான்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: ஏன் பாஸ் என்னாச்சு, ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கீங்க, போய் தூங்கலாம்ல.
1: நைட் டிரைவ் வித் மிர்ச்சி ஜித்து.
0: மிர்ச்சியில நைட் டிரைவ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஜித்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம மிர்ச்சியோட பர்த்டே ஸ்பெஷல், அதுமா நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்ப்பா, செம்ம ஜாலியா போச்சு. இன்னைக்கு நானும் நிறைய விஷயங்கள் உங்க கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் மிர்ச்சி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளோட ஆர்ஜே சுஜாதா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அவங்களோட வாய்ஸ் கேட்டதுல நீங்களுமே செம்ம ஹாப்பியா இருந்திருப்பீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு ஷோ எப்படி இருந்தது, உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா இல்லையா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் மிர்ச்சி ஜித்து அப்படின்ற ஐடியில் இருப்பேன், ஓகேவா. ஸோ இன்னைக்கு எனக்குமே ஒரு பயங்கரமான ஒரு லாங் டே, பட் இருந்தாலும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்லக்கூடிய அதே விஷயம், எல்லா நாளும் நமக்கு பிடிச்ச மாதிரியான நாளாக கண்டிப்பாக இருக்காது, பட் ஒவ்வொரு நாள்லையுமே நமக்கு பிடிச்ச அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் நடந்திருக்கும் இல்லையா. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, ஹாப்பியாக இருங்க, நிம்மதியாக போய் தூங்குங்க, காலைல சிரிச்ச முகத்தோடு இருந்துக்கோங்க. நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது மிர்ச்சி, திஸ் இஸ் மை ஹாட் மிர்ச்சி. டாடா பை, டேக் கேர் அண்ட் குட் நைட்.

0: அனைவருக்கும் வணக்கம். மீஷம் ரசனை. உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்ப. ரிஷபம் பயம். கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன்னு யாராவது சொன்னா எங்க எக்ஸ்ப்ளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா? மிதுனம் ஒழுக்கம். ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம். எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம். பத்தாத உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைட்டா இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்புண்டு. கண்ணி கோளாறு. ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறது தான் எனக்கு பிளஸ்ன்னு நீயே பெருமையா சொல்லிப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot to Mirchi. Mirchi Night Live with Mirchi Jitu.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engayum pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana, genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: .3 Mirchi. It is Sam Hot.

98.3 Mirchi. It is summer hot to Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: நான் 8.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

கொண்டு போன 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: And one day our songs would make history.
1: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் தேடல். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போனவுன்னு அவங்கள இன்ஸ்டால தேடுவல். விருட்சி மாற்றம். குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் போவல். தனுசு முயற்சி. 36 to 34 தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்பல். மகரம் யோசனை. என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்பல். கும்பம் துணை. சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவல். மீனம் திறமை. நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டி கிட்டயே விட்டு போடுவல். நன்றி வணக்கம்.
2: Only on Mirchi. It is Summer Hot Machi. 98.3 Mirchi. It is

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engayum pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi. Idhu Sama Hot Mirchi.
5: .3 Mirchi. It is Sema Hot Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: மிர்ச்சி இது செம ஹாட் மிர்ச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ரசனை, உன் போட்டோவை நீயே பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுப்ப. ரிஷபம் பயம், கொஞ்சம் இன்ஸ்டா ஓபன் பண்ணு, யாராவது சொன்னா எங்க எக்ஸ்ப்ளோர் சைடு போயிடுவாங்களோன்னு பயப்படுவேன். உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா. மிதுனம் ஒழுக்கம், ஆபீஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா டீ பிரேக் தான் சொல்லுவேன். கடகம் கோபம், எல்லாம் அடிக்கடி பல் டாக்டர் கிட்ட போறேன்னு கேட்பாங்க, எனக்கு என்ன ஆசையான்னு கோபப்படுவேன். சிம்மம் உற்சாகம், பத்தாவது உன்னோட பழைய ஃபேவரட் ட்ரெஸ் லைட்டா இன்னைக்கு உனக்கு செட் ஆகிருக்க வாய்ப்புண்டு. கண்ணி கோளாறு, ஏதாவது பேசி ஹர்ட் பண்ணிட்டு பிராங்கா ஓபனா பேசுறது தான் எனக்கு பிளஸ்ன்னு நீயே பெருமையா சொல்லிப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi, it is some hot machi.
2: 98.3 Mirchi, it is some hot machi.
3: இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம்.
4: தல அஜித்தின் ஆரம்பம்.
3: It's just the beginning.
4: Radio Mirchi 98.3 FM, it is some hot machi.

98.3 Mirchi. It is Sam Hot Machi.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சே.
3: Turn up the radio.
4: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சே.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: பதினெட்டு வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்னதாண்டா மவுஸ்?
2: ஜீவா நடிக்கும் மிஷ்கினின் முகமூடி ஆன் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி.

அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் தேடல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுத்தா வீட்டுக்கு போனவுன அவங்கள இன்ஸ்டால தேடுவல். விருட்சி மாற்றம் குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட போனா கூட நல்ல ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு தான் போவல். தனுசு முயற்சி.

0: 36ல இருந்து 34க்கு தொப்பைய கொண்டு வர ஒரு யுகமா போராடிக்கிட்டு இருப்பேன். மகரம் யோசனை, என்ன நம்பிக்கையில என்கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஹெல்ப்பா கேக்குறாங்கன்னு யோசிப்பேன். கும்பம் துணை, சாப்பிட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன். மீனம் திறமை, நல்லா எங்கேயாவது போட்டு கொடுத்துட்டு உங்க நல்லதுக்காக தான் பண்ணேன்னு கன்சர்ன் பார்ட்டி கிட்டயே விட்டு போடுவேன். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.
2: It's the same hot to my tea.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிறுகிறுன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: 98.3 Mirchi. It is so hot to my tea.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: மச்சி, யார் ஹீரோயின்?
2: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
3: Check 1, 2, 3. Yeah. This song's for you.

0: இல்லவன் மனசுல ரெண்டுல நோவு. ஏன் நீ இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் அ 2 டேஸ் லீவ். பரம்பு போறோம்ல.
1: யுவர்
0: ஒபீடியன்ட்லி காட் சுட்ட குழி.

ஜல்லிக்கட்ட தூக்க வெள்ள கரம் போட்டான் ஸ்கெட்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ் கெட்சு, சிதாவை தூக்க ரமணன் தான் போட்டான் ஸ்கெட்சு, ரமனுக்கு பண்ண தலை.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி. மார்னிங் ராகம் only on Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: பழனி மலை மீதிலே குழந்தை வடிவாகவே

எழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட்டு மிர்ச்சி.

0: செம்ம ஹாட் மச்சி.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.